ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படி கூறுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன்.

நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.

நேசிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட் ஐ லவ் யூ லார்ட். உமை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்து நாளுக்கு உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பாராட்டினபடி கிருபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ரத்தத்துக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமை நான் நேச

சமூகத்திலே சுகம் உண்டு. பலவீனமாயிருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன். Yes, by your stripes, by the stripes of Jesus, இயேசுவினுடைய தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். பலவிதமான பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே அது மாறி போகிறதற்காக, பலவீனங்கள் உடைக்கப்படுகிறதற்காக, அவருடைய கிரியைகள் மாறி போகிறதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே.

andore umena no ki patte umena tudite umena naradikiren andore tudigalin mathil vaasam pannugiravare umai tudikiren tudikiren tudikiren tudikiren andore solunga umena tudikiren andore umena magime paduthugiren andore எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே என் கண்கள் என் கருவை கண்டது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.

கத்தரை நன்றி சொல்லுவோமா? ஆமென். கத்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை விட்டு தூரமாய் நான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்துக் கொண்டீர், அதற்காக மக்கள் நன்றி.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக, எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: ஊழியர் எமில் ஜெபசிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒரு ஆள் பேசுவதை வைத்து நாம் இவர் ஒரு ப்ராப்ளமாக மாற முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒதுங்கிவிட வேண்டும். பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஞானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். மனுஷருடைய வாய் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெரிவித்து விடும். பிரியமானவர்களே, அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வேண்டும். காலையிலே நான் சொன்னேன், சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. அதில் பிரதானமான வரம் என்ன தெரியுமா? ஆவிகளை பகுத்தறியும் வரம், டிசைன்மெண்ட். ஆவிகளை பகுத்தறியும் வரம். எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்கும் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்க திரும்ப வீடுகளுக்கு போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இதைத்தான் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்திற்கு இப்பொழுது வர வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்திலே மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்கள் என்கிற வசனத்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவாராக. இவ்வளவு நேசித்தனே, இவ்வளவு செய்தேனே, இவ்வளவு பண்ணினனே, என்னை அவன் நினைத்து பார்க்கவில்லையே, எனக்கு இப்படி செய்தானே. இந்த எண்ணங்கள் ஏதாவது இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்றால் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லுகிறேன், அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படிப்பட்ட ஆள் உங்களை நினைக்காமல் இருப்பது நல்லது. நன்மைக்கு தீமை ஒருவன் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் உங்கள் அருகிலே வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துவது மனிதர்கள் தான், வேறு யாரும் அல்ல. உங்க சொக்காரா இருக்கலாம், உங்க ஏனத்தாரா இருக்கலாம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவர்கள் தான். நாலு நாள் உங்கள்கிட்ட பேசலன்னா உங்களுக்கு வருத்தம் வந்துடுது. வரவே கூடாது, வரவே கூடாது. இயேசு உங்களிடத்துல பேசுறாரே, பரிசுத்தாவே உங்களிடத்துல பேசுறாரே, இது உங்களுக்கு போதாதா? இது எனக்கு போதாதா? இதுதான் மிக முக்கியமானது. நாம் ஸ்பிரிச்சுவலாக நாம் இருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை என்ன செய்வோம்? கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும் என் வாயில் இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் இது வந்து ஒரு டயலாக். இப்ப வந்து ஒரு டயலாக் நடக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உள்ள ஒரு உரையாடல். அதிலே 23:15 பாருங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். யார் சொல்றார்? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் இருதயம். அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க, இருதயம். மகனே, மகளே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும். பிரியமானவர்களே, ஞானம் என்கிற வார்த்தை வேறு, அறிவு என்கிறது வேறு. அந்த ஆளுக்கு ரொம்ப அறிவு இருக்கையா, பரவாயில்ல, we are disinterested. அந்த ஆளுக்கு ஞானம் இருக்கிறதையா, we are interested. அறிவு என்பது என்ன, நன்மை எது தீமை எது என்று ஆராய்ச்சி செய்து ஒரு காரியத்தை ரெண்டாக பிரிக்க தெரியும். ஆனால் ஞானம் என்பது என்ன, சரி இது தப்பு இது என்று பிரித்து சரியை தெரிந்து கொள்ளுதல். இது நல்லது இது கெட்டது என்பது தெரியும், ஆனால் கெட்டதை தான் செய்யும், அது அறிவு. ஆனால் ஞானம் என்பது என்ன, இது நல்லது இது கெட்டது என்று நினைத்து ஞானம் என்ன செய்யும், நல்லதையே சொல்லும், நல்லதையே செய்யும், அதுதான் ஞானம். இந்த ஞானத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது ஒரு ஆரம்பம் தான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது போலீஸ்காரனுக்கு பயப்படுது போன்றது அல்ல. கர்த்தருக்கு பயப்படு என்பது மனுஷனுக்கு பயப்படுதல் போல் என்பது அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல், பெற்றோருக்கு பயப்படுதல் என்பது என்ன, பிள்ளைகளை நாம் தூரமான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம். அப்பா அம்மா அருகில் இருக்கும் வரை இதை செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க, அப்பனா அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, செய்ய மாட்டேன். ஆனால் நம்ம பிள்ளைகள் தூரமாக போகிறாங்க, தூரமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க, தூரமாக வெளிநாட்டுக்கு கூட போகிறாங்க, அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் வரும், பல பலவிதமான தொடர்புகள் வரும், பலவிதமான காரியங்கள் வரும் பொழுது நம்ம பிள்ளைங்க இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த கெட்டதை நான் செய்யக்கூடாது. அதான் பெற்றோருக்கு பயப்படும் பயம். பெற்றோருக்கு பயப்படும் பயம்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்யலாம், இதை செய்யக்கூடாது. இதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். நன்மை எது தீமை எது என்பதை எக்காலத்திலும் அறிகின்றவர்களாக, கர்த்தாவே ராஜாவே உம்முடைய கிருபையினால நன்மையை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாக, சூஸ் பண்ணுகிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும். அதான் அப்படி செய்தா நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்டிலையும் ஒவ்வொரு ஒபீடியன்ஸ்லையும் கர்த்தருடைய இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, அந்த மகிழும் என்கிற வார்த்தை ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய இருதயம் மகிழும் என்பது பரலோகத்திலே தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரும் கைதட்டி கைதட்டி நம்மை அப்ரிஷியேட் பண்ணுவார்கள். ஒரு ஃபுட்பால் ஒரு கோல் போட்ட உடனே கைதட்டுகிறது போல ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் சாத்தானுக்கு நோ இயேசுவுக்கு எஸ் என்று சொல்கிறோமோ ஒரு பெரிய கைதட்டுதல். உங்களுக்காக எனக்காக அந்த மாதிரி கைதட்டுகள் ஏராளம் வரட்டும். அதுதான் இருதயம். அடுத்தது பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அடுத்த வசனத்துக்கு வாருங்கள், வாசியுங்கள். உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். முதலாவது உள்ளம், அதுக்கடுத்தது உள்ளிந்திரியங்கள், இன்னும் டீப்பா, இன்னும் டீப்பா. என்னுடைய என்னுடைய ஹோல் பீயிங், என்னுடைய ஹோல் பீயிங். பிரியமானவர்களே, நீ உண்மையானவைகளை பேசினால், நீ உண்மையானவைகளை செய்தால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் மகிழும். இது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அவசியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம். காலையிலே தோள் கொடுக்கிறோம், கர்த்தர் அநேக இடத்துல பேசினார், இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். தோள் கொடுங்கள், ஏராளமான தோள்கள். விசேஷமாக 100,000 கிராமங்கள் என்றால் சாதாரணமானதல்ல, எத்தனையோ தோள்கள் தேவை. கரம் கொடுங்கள் பிரியமானவர்களே. ஆனால் அது ரெண்டும் கொடுப்பதற்கு இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்போம். நானும் கொடுக்கணும், நீங்களும் கொடுக்கணும். அது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் அல்ல, நம்முடைய மரண பரியந்தம். அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது ஒரு போராட்டம். அதை நாம் ஏனோதானோ என்று லைட்டாக எடுக்க முடியாதது, ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டியது. இட் ஹேஸ் டு பி இன்டென்ஷனல். பிரியமானவர்களே, இருதயம் என்பது யாக்கோவினுடைய ஏணியாகவும் மாற முடியும், பாவத்தின் கேணியாகவும் மாற முடியும். ரெண்டுல ஒன்றுதான். நம்முடைய இருதயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நிரம்பி இருந்தால் பரலோகத்தை கனெக்ட் பண்ணிடுறோம், அப்படியே கனெக்டட் ஆயிருது. நம்ம நித்திய ஜீவன்லேயே இருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்திலே நாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கிறவர்களாக, பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இருதயம் என்பது, என்னுடைய இருதயம் என்பதும் உங்கள் இருதயம் என்பதும் யாக்கோபுக்குத்தான் அந்த ஏணி கொடுக்கப்பட்டது என்று நினைக்காதேயுங்கள். என்னுடைய இருதயம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அதான் யாக்கோவினுடைய ஏணி பிரியமானவர்களே. இல்லாவிட்டால் பாவத்தின் கேணி பிரியமானவர்களே. பாவத்துக்கு மேல் பாவம், அசுத்தத்துக்கு மேல் அசுத்தம், கெட்டதுக்கு மேல் கெட்டது, துன்மார்க்கத்துக்கு மேல் துன்மார்க்கம், எத்தனை அந்தரங்க பாவங்கள் பிரியமானவர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைத்தும் நமது இதயம்தான் பிரியமானவர்களே. எவ்வளவு மனிதன் பாவம் செய்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய இருதயம் கெட்டு போகும். பிரியமானவர்களே, இருதயம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு ஏணியாக, பரிசுத்தம் உள்ளதாக, கர்த்தருடைய கிருபையை பெற்றதாக இருக்கும் என்றால் துதிக்கும், இல்லை என்றால் இருதயம் தத்தளிக்கும். சின்ன காரியத்தையும் தாங்க முடியாது, மனம் படபடவழிந்து அடிக்க ஆரம்பித்து விடும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே அப்படியே குளிர்ந்து போகும், கைகள் நடுங்க ஆரம்பிக்கும், வெறித்து போய்விடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அப்படி பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. ஒரு சின்ன காரியத்தையும் நம்ம தாங்க முடியாமல் போய்விடுவோம். ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 4:13 சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் தத்தளித்தது. காரணம் பாவம். பாவம், பாவம். ஆகையினாலேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு மாலையில நாம் ஜபம் பண்ணும் பொழுது விசேஷமாக நம்முடைய இருதயத்திற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும். ஆனஸ்டாக ஜபம் பண்ணணும். நம்முடைய இருதயத்துல என்னென்ன குற்றங்கள் காரப்பட்டாலும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான். என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை என்பதும் நான் காலையிலே சொன்னது போல ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் அல்ல. Until we die, we got to keep on confessing our sins. பிரியமானவர்களே, நம்முடைய ஜப விஷயத்திலே பாவ அறிக்கை ஜபம் என்று ஒன்று உண்டு. அது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்திலே மிஷினரிமா நமக்கு வாசிக்க தெரியாமல் இருந்த காலத்திலே ஜப புஸ்தகத்திலே வசனங்களை, ஜபங்களை எழுதி அப்படியே யாரோ அந்த நடத்துகிறவர் சொல்ல சொல்ல அந்த நாட்களிலே திரும்ப சொல்ல வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது படிப்பு வந்த பிறகும் இந்த ஜப புஸ்தகம், இந்த ஜபங்கள் எல்லாம் வைத்திருப்பது மிகவும் நல்லது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமுள்ள தேவனே, செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. சரீரத்தில் நன்றாக தான் இருப்போம், ஆனால் இருதயத்தில் சுகம் இல்லை கர்த்தாக. தத்தளிக்கிறது ஆண்டவரே, கலங்குகிறது கர்த்தா, குழம்புகிறது அப்பா, என்ன செய்யணும் தெரியலையே. எத்தனை பேர் சொல்றாங்கப்பா, எத்தனை பேர் சொல்றாங்க. அருமையானவர்களே, ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது. ஆனால் நீங்கள் பவுலையும் சீலாவையும் யோசித்து பாருங்கள், அந்த நடு இரவிலே, அந்த சிறைச்சாலையிலே, அத்தனை அடிகள் நடுவிலே, அத்தனை கஷ்டத்தின் நடுவிலே அவர் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். இருதயம் துதிக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருந்தால், நிச்சயம் எனக்கு இருந்தால் என்னுடைய இருதயம் துதிக்கும், சந்தோஷமாக இருக்கும், கலங்காது. ஆகினாலே நாமும் நானும் நீங்களும் இந்த மாலை வேளையில ஒரு நிமிடம் 45வது சங்கீதத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின அதான் வாய், கவியை சொல்லுகிறேன். என் நாவு வாய் விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தானே. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமாக உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தம், நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். இதை நம்முடைய மனதை விட்டு எடுக்கவே கூடாது. பிரியமானவர்கள், இதுதான் நம்முடைய இருதயம், இதுதான் நம்முடைய இருதயம். அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு கர்த்தருடைய புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. என்னுடைய இருதயம், இதை நானும் வாஞ்சிக்கணும், நீங்களும் வாஞ்சிக்கணும். நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன், நானும் இதை வாஞ்சிக்க விரும்புறேன் தினந்தோறும், நீங்களும் வாஞ்சிக்கணும். எந்த இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும், இதான் முக்கியமானது. என்னுடைய இருதயம் ஒரு ஆணாலோ ஒரு பெண்ணாலோ நிரம்பக்கூடாது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். என்னுடைய இருதயம் பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ நிரம்பக்கூடாது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். என்னுடைய இருதயம் அடுத்தாற்போல் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும். மாறி மாறி இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் எத்தனையோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் நான் எனக்காக போட்டுக்கொள்வது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் பரிசுத்தாவியானவரால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும் ஐயா. நீங்களும் கேளுங்கள், கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இவெல்லாம் முடியுமா என்று நினைக்காதேங்க. ஏனென்றால் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்திலே இயேசுனுடைய மகிமையை நான் எப்பொழுது காண்பேன்? பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தா, நான் விசுவாசித்தால் இதைத்தான் காலையிலே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், இயேசுவை விசுவாசிப்பதற்கு கீழ்ப்படிதல், இதை நாம் செய்தால் பிரியமானவர்களே, இதை செய்வதற்கு நான் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன். இதை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன், நீங்களிலே உங்களை அநேகர் செய்து கொண்டிருக்கலாம், இன்னும் தொடர்ந்து அதிகமாக செய்யுங்கள். எப்படி என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்ப முடியும், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப முடியும், வசனத்தினால் நிரம்ப முடியும், ஜபத்தினால் நிரம்ப முடியும், சோத்திரத்தினால் நிரம்ப முடியும், எப்படி அன்பினால் நிரம்ப முடியும்? ஒன்பது இருக்கின்றதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சி அடக்கம். நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சி அடக்கம். ஒன்னொன்னா சொல்லி இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும். பிரியமானவர்களே, எப்படி முடியும் என்பது தானே? முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அவர்களோடு இருப்பவர்களை விட என் நம்மோடு இருப்பவர். நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, மூன்று சின்ன குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது ரெண்டு குறிப்பும் ஒன்று தீமோத்தேயு 4:5 வருகின்றது. எப்படி நம்முடைய இருதயத்தை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்த முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும்? நம்முடைய இருதயம் என்னுடைய இருதயம், எஸ் சுவாமி, எங்கள் சகோதரருடைய இருதயம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். ஆகினாலே என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் அப்பா, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உன் சமூகத்திலே பெரிதாக இருப்பதாக. வசனங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு 2 தடையாவது 3 தடையாவது சொல்லணும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஏனென்றால் தீய நோக்கம் பாவமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டார். அதனால் இருதயம் அது எப்பொழுதும் இரவும் பகலும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள. முதலாவது பிரியமானவர்களே, வசனம், உங்களுடைய பைபிள் ரீடிங் லைஃப், த வேர்ட் ஆஃப் காட் லைஃப், வசனத்தின் வாழ்க்கை எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் வசனத்தை வாசிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஊழியத்திலோ குடும்பத்திலோ பிசாசானவன் சுறுசுறுப்பாக்கி விடுவான். பிரியமானவர்களே, அவன் நம்மளை வாசிக்க வேண்டும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டான். அந்த நேரத்தை நாம் எந்த நேரத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோமோ அதிகாலையிலே, அடுத்தது என்னது? ஜபம் இல்லையா? ஜபம், நம்முடைய ஜபமும் வசனமும், வசனமும் ஜபமும், ஜபமும் வசனமும், வசனமும் ஜபமும், இதுதான் நமக்கு ரெண்டு காலு. பிரியமானவர்களே, இந்த ரெண்டையும் செய்யாத படிக்கே நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்மளை தூங்க போட்டுருவான். பிரியமானவர்களா, எனக்கு தெரியாது உங்களுடைய பிரைவேட் பிரேயர் லைஃப், உங்களுடைய தனி ஜப நேரம் எந்த நேரம் அதிகாலையில். நீங்களும் நானும் இதில் தெளிவாக இருந்தால் ரொம்ப நல்லது. காலையில் 4 மணிக்கு என்னுடைய ஜப நேரம், 4:30 மணிக்கு என்னுடைய ஜப நேரம், 5 மணிக்கு என்னுடைய ஜப நேரம் என்று 6 மணிக்கு முன்னாலேயே இந்த ஜப நேரங்களையும் வேத வசனத்தை வாசிப்பதையும் நான் முடித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனையோ விசுவாசிகள் 10 இல் 8 ஊழியக்காரர்கள் தங்கள் தனி ஜப நேரங்களை சரியாக காத்துக்கொள்வது இல்லை. பிரியமானவர்களே, அளவுக்கு மிஞ்சி தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகின்றது, அளவுக்கு மிஞ்சி வேலைகள் வந்துவிடுகின்றது. இதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இதிலே நானும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு உடலிலே நல்ல பலன் இருக்கிறது என்றால், அதுவும் நீங்கள் ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு 4 மணிக்காவது எழும்பி முழங்காலிலே நின்று நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிக்க பொழுது வாய் திறந்து சும்மா மனசுக்குள்ளேயே மெடிடேட் பண்ணி ஜபம்ன்றது வேற, ஆனா வாய் திறந்து இயேசுவிடம் பேசணும். அதுக்குதான் ஒரு தனி இடமே வேணும், தனி இடமே வேணும். நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இப்படி சத்தமா இல்ல, மெதுவா நம்ம வாய் திறந்து பேசணும். இப்படி பேச ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, நம்மள ரொம்ப பேச வச்சிருவாருப்பா, ரொம்ப பேச வச்சிருவாரு. அரை மணி நேரம்னு வச்சிருப்பீங்க, 1 மணி நேரம் போனதே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நினைச்சியாது தெரியாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில நீங்கள் வீட்டுக்கு போறதுக்கு முந்தி இந்த தீர்மானத்தை ஏற்கனவே செய்தீர்கள் என்றால் இன்னும் அதில் உறுதியாக தரித்திருங்கள். இது செய்யவில்லை என்றால், செய்து கொஞ்சம் உடஞ்சி கிடக்கிறது என்றால், அதை இன்னைக்கு ரிப்பேர் பண்ணுங்கள். இதை நான் சரிப்படுத்துகிறேன் அப்பா, நான் நாளையில இருந்து என்னுடைய ஜப நேரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவரே, என்னுடைய ஜப நேரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். காலையில் எழும்புவேன் அப்பா, காலையில் எழும்புவேன் ஆண்டவரே. தயவு செய்து செய்யும்படி உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அசூரர்கள் அல்ல, நானும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அசூரன் அல்ல. கர்த்தருடைய கிருபை எனக்கு வேண்டும் என்றால், நான் கர்த்தரை அதிகாலையிலே அவர் காலிலே நான் விழ வேண்டியவனாக இருக்கிறேன்.

நுண்ணுயிரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்.

hold away. Bring us back, O God, to your presence. Priya Nirivana, the presence of Kaneerag. Hallelujah. எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கும் எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்க முறையிடும் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூகத்தில்

மரியாதை எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment.

ஆண்டவர் நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்றுப்போம். ஆண்டவரே, எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், ஹல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், ஹல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், ஹல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படும்.

மனுஷ கண்களினாலே அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்கார பார்த்ததெல்லாம் எதிரானுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் அல்லேலூயா அல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே அல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் அல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல அல்லேலூயா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு பொல்ல

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.

alone. Yet we will trust in you. Yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் பேர் அல்லேலூயா நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எளியவன் என்றென்றைக்கும் கைவிடப்படுவதில்லை. The needy shall not be forgotten.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தின் ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூறுவேன். என் ஆத்துமா அவருக்குள் களி கூறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

0: எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். ஒரு மனிதனுக்கு தன் மனைவியோடு பேசி அவளுக்கு காரியங்களை புரிய வைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. எனவே அவனுக்கு தன் மனைவிக்கு காது செவிடாகிவிட்டதோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இதை அவளுக்கு தெரியாமல் சோதித்து பார்த்து விட வேண்டும் என்று அந்த மனிதன் யோசனை பண்ணினான். ஒரு நாள் அவன் ஒரு அறையில் சேரில் உட்கார்ந்து கொண்டான். அந்த அறையில் சற்று தூரத்தில் அவனுடைய மனைவி பின்புறம் திரும்பி நின்று கொண்டிருந்தாள். அந்த மனிதன் மிகவும் மெதுவாக, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். ஒரு பதிலும் வரவில்லை. சற்று பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு மீண்டும் அவன், நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். இந்த முறையும் அவனுக்கு பதில் இல்லை. இன்னும் சற்று அருகில் சென்று, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். மீண்டும் பதில் வரவே இல்லை. கடைசியாக அவன் தன் மனைவிக்கு பின்னால் மிக அருகில் நின்று கொண்டு, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். உடனே அவனுடைய மனைவிக்கு பயங்கர எரிச்சல் வந்தது.

அதோடு நான் 4 முறை ஆம் என்று சொல்லிவிட்டேன் என்றாள். அப்பொழுதுதான் அவள் கணவனுக்கு விஷயம் புரிந்தது, தனக்குத்தான் காது கேட்கவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நாமும் அநேக சமயங்களில் நம்மிடம் குறைவுகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றவாளி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறினார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று கூறினார். ஒருமுறை இயேசு கிறிஸ்துவிடம் வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்றும் அந்த ஸ்திரீ மட்டுமே பாவி என்றும் எண்ணம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பதில் சொல்லும்படி ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்றார். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் இயேசு சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தாமல் அவளை மன்னித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அவளை அனுப்பி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் குற்றங்களை உணராமல் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளும் வளரட்டும்.

நெகேமியா 10 அதிகாரம். முத்திரை போடப்பட்டவர்கள் யார் என்றாலும் அகலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா, சிதேகியா, செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கிஜா, அக்தூஸ், செபனியா, மல்லூக், ஆரீம், மெரமோத், ஒபதியா, தானியேல், கீனேதோன், பாரூக், மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பில்ஹாய், செமாயா என்னும் ஆசாரியர்களும், லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெசுவா, எனதாதின் குமாரில் ஒருவனாகிய பின்யோயி, கத்மியேல் என்பவர்களும், அவர்கள் சகோதரராகிய செபனியா, ஓதியா, கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அசபியா, சக்கூர், செரபியா, செபனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும், ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ், பாகாத் மோவாப், ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காத், பெபாயி, அதோனியா, பிக்வாய், ஆதின், ஆதேர், இஸ்கியா, அசூர், ஒதியா, ஆசும், பெத்சாய், ஆரிப், ஆனதோத், நெபாய், மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசீர், மிஷசாபேல், சாதோக், யதுவா, பெலத்தியா, ஆனான், அனாயா, ஒசேயா, அனனியா, அசூப், அல்லோகேஸ், பிலஹா, சோபேக், ரேகூம், அஷபனா, மசேயா, அஹியா, கானான், ஆனான், மல்லூக், ஆரீம், பானா என்பவர்களுமே, ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனிமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லோரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும், தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிறுத்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைகளுக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதல் பலனையும் சகலவித விருச்சங்களின் எல்லா முதற் கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரின் முதல் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும், நாங்கள் எங்கள் பிசைந்த மாவின் முதற்பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முத்தின பலனாகிய திராட்சை பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களின் தசக பாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும்,
லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்கள் எல்லாம் தசகபாகம் சேர்க்கவும். லேவிய தசகபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியருடைய கூட இருக்கவும். தசகபாகமாகிய அதிலே லேவியர் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்திலுள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தன்னுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிருபை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே கிருபையின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. கிரியைகள் சார்ந்ததல்ல, கிருபை சார்ந்தது. ஆனால் அந்த கிருபை குறித்து இன்றைக்கு மிக அதிகமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மிக அதிகமான தவறாக வியாக்கியானப்படுதலும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் பேர் தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து கிரியை பிரசங்கிகள், அதை லா ப்ரீச்சர்ஸ். நாங்கள் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ், அவங்க லா ப்ரீச்சர்ஸ். அப்போ இந்த கிருபை குறித்து இவங்க வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யதார்த்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபை குறித்து அளவுக்கு அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் கிருபையை, கிருபையின் அடிப்படையை புரிஞ்சிக்கல, அந்த கிருபையை அவங்க அனுபவிக்கலை. இன்றைக்கு கிருபையை அனுபவிக்காதவர்களால் கிருபை பிரசங்கிக்கப்படுகிறபடினாலே கிருபையை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபை என்பது கர்த்தர் என்னுடைய எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்கிறார். சிலர் கேட்பாங்க, இதுதான் அர்த்தமா? நம்ம பழைய காலத்து மாதிரி கிடையாது, இது கிருபையின் காலம். கிருபையின் காலமாக இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், தப்பு தவறுகளெல்லாம் கூட இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இது என்ன கிருபை, என்னுடைய நல்ல கிரியைகளை சார்ந்தல்ல, ஆண்டவர் கிருபை. நான் அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்ததுனால இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கிறதில்லை. ஆனால் இது ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இனி தேவனுக்கு முன்பாக ஒரு உயர்தரகமான வாழ்க்கை வாழ தேவையில்லை, சாதாரணமாக முடிஞ்சளவு வாழ்ந்தால் போதும் அப்படி நினைக்கிறது தவறு. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுக்கிற ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த தகுதியை பெற்றவன் தகுதிக்கேற்றபடி செயல்படுவதற்கும் அவன் உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து பிலிப்பிய 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. அப்போ கிருபை என்பது வெறும் தகுதியை தருகிறது மட்டுமல்ல, அந்த தகுதிக்கேற்றபடி செயல்பட வைக்கிறது. அதனால் இது கிருபையின் காலம், நான் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் வந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல நீதி, பொறுமை, தாழ்மை, உண்மை, அது இது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் கிருபை வழங்குகிறார், அது எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டியல அப்படிதான் நினைக்கக்கூடாது. குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், ஆனால் அந்த குறைவுகளை உணர்ந்து நிறைவாக்கிறமை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், சேர்ப்பார். அதே நேரத்தில் நாம் குறைவுகளோடு சாதாரண நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நம்மை சாட்சியாக வாழ அழைத்திருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கேற்றபடி நான் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபையை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை பயன்படுத்தவில்லை என்ற அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு சாதாரணமாக வாழ்கிறோம், அப்படி ஒன்றும் பெருசாக அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும், நிறைய போதைகள்லாம் இருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிசுத்தமான, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் நீ குறைவாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, அப்போது அதுக்கு பிறகு உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எதை நீ இழக்க மாட்டே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சாதாரணமாக இருந்தாலும் நீ ஒன்றை இழக்க மாட்டாய். அதுக்கு சிலர் சொல்ல நியாயம் என்னன்னு சொன்னால், நீ பாவியாக இருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால் அதுக்கு பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டாடா, பாவி பாவம் பண்ணிட்டியா, அதனால் ரட்சிப்பை எடுத்துருவேன்னு அவர் எடுத்துக்க மாட்டார், ரட்சிப்பு போகாது. ஏன்னா பாவியாக இருக்கிற வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டும் உனக்கு கிடையாது, ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அப்போத்தானே உன்னை தேர்ந்து கொண்டார், அதனால் இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால நீ உன்னை இழக்க போகிறதில்ல. இது ஒரு தவறான வாதம். உதாரணமாக ஒரு பைக்கு கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன அழைப்பு கொடுக்கணும், நீ பைலட்டாக வாங்கிறார், ஃப்ளைட் ஓட்டவா அப்படிங்கிறார். இவருக்கு பைக்கை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அப்போ பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாத காலத்தில் இவர் பைலட் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் பைலட் ஆன பிறகு இவர் ஃப்ளைட்டை சரியாக ஓட்டலை, இவருக்கு ஃப்ளைட் ஓட்டவே தெரியலை. இப்போது இவரை அழைத்தவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இவர் பைக்கு கூட ஓட்ட தெரியாத அந்த தகுதி இன்மையினாலும் இவரை பைலட்டாக வச்சு தேர்ந்து கொண்டோம்.
அதனால் இப்போ அவர் வந்து அந்த சரியாக ஃப்ளைட்டை ஓட்டலைங்கிறத ஒரு தகுதி குறை எடுத்துக்க வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? ஃப்ளை அதாவது பைக்கை ஓட்ட தெரியாதவனாக இருந்தது வேற மேட்ரு, ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பைலட்டாக மாட்டினா வெறும் பைலட்டுங்கிற போர்டில் இருக்கிறதில்ல, நேமில் இருக்கிறதில்ல, நீ உன்னை பைலட் ஆக்கணும், உன்னை ஃப்ளைட்டை ஓட்ட வைக்கணும், நீ ஃப்ளைட்டை திறமையை ஓட்டணும். அப்போ அதுபோல் பாவியாக இருக்கிற பொழுது எதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டோம்னா கிருபையை பயன்படுத்தி பரிசுத்தவானாக மாறுறதுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 Timothy 8 என்ன பார்க்குறோம், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். மறுபடியும் பாவியாக இருக்கிறதா? இல்லை, சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறேன். பாவியாக இருந்தீங்க, பாவியாக இருக்கிறவள உங்களை தேர்ந்து கொள்ளுற எந்த ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கிடையாது, எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஆனால் ஐ ஹவ் சோசன் யூ, ஆனால் சோஸ் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, எஸ் கிவன் அஸ் த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்தாவின் மூலம் நாம் பலப்படுகிறோம், பலப்பட்டு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு பாவியாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, தப்பு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இதனால் ஒன்றும் இழக்கப் போகுதுன்னு சொன்னால், பைக் ஓட்ட தெரியாமல் இருந்தவர்கள் தானே உன்னை பைலட்டாக தேர்ந்தெடுத்தார், அதனால் நீ ஃப்ளைட்டு ஓட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார், இவ்விதமாக நம்ம ஒரு வார்த்தை முன்னேற்றோம் சொன்னால் அது ஒரு ஃபூலிஷ் டாக். எனவே இன்றைக்கு கிருபையை குறித்த தவறான போதனைகள் கிருபை பிரசங்கள் தான் அதிகமாக இருக்கு, கிருபை குறித்து ஒரு தப்பிதமான புரிந்து கொள்ளுதல்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம், சிலர் வந்து கேட்பாங்க இப்போ வந்து ஆவிக்குரியவர்கள ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்கிட்ட வந்து கிரியைகளை பற்றி பேசலாமா, அதாவது நீ இந்த நிருபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நிறைய காரியங்களும் பவுல் பேதுரு யோவான் போனவங்கள சொல்கிறத நம்ம எல்லா நிருபங்களையும் பார்க்குறோம். அதாவது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்போ பவுல் எழுதுகிற பொழுது தீர்த்து எழுதுகிற பொழுது நீ நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும், நீ நற்கிரிகளை என்ன செய்ய மாதிரியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நற்கிரிகள் செய்ய பழகட்டும், நற்கிரிகள் செய்யலை முன்மாதிரியாக இருக்கட்டும் இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரியை செய்ய சொல்லத்தானே செய்கிறாங்க, அன்பாக இரு, தாழ்மையாக இரு, பொறுமையாக இரு, உண்மையாக இரு, பரிசுத்தமாக இரு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் கிரியை கிரியை இதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இல்லை, கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் செய்யணும். சபைகளில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லத்தவனா தான் கிரியைகள். ஆனால் அந்த கிரியைகள் மாம்சத்திலிருந்து ஏற்படக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபையிலிருந்து உருவாகணும், கிருபையை சார்ந்து கிரியைகள் செய்யணும். அதனால் நம்ம எப்போ வந்து இப்போ பழைய ஏற்பாடு தான் கிரியைகள், இதை செய்வாய் அதை செய்வாய் அப்படி செய்வாய் இப்படி செய்வாய், புதிய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது, நாம் அப்படியே வர வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆரம் நடத்த வேண்டியது, நல்லா வந்து டான்ஸ் பண்ண வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அவ்வளோ போதும். இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றி பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் பேசணும், அது கிரியைகள் தான், தே ஆர் டீட்ஸ், தே ஆர் ஒர்க்ஸ். ஆனால் அந்த கிரியைகளை மனிதன் சுயம் சார்ந்து மாம்ச சார்ந்து செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தின் மூலமாக தேவாவின் பலத்தின் மூலமாக கிருபையை சார்ந்து செய்யணும். ஏன்னா அந்த கிருபையை சார்ந்து செயல்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆக இப்போல்லாம் கிரியை தேவை கிடையாது, சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் இவ்விதமாக வாழ வேண்டும் அவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிறீங்க. இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு யாக்கோபு 2:20 நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நடத்தோம்னா நம்ம கிருபையை பெற்றால் அந்த கிருபையை பெற்றதற்கு அடையாளமாக சான்றாக நாம் கிரியை செய்யணும். அப்போ அந்த கிரியைகளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும் சொல்லணும், சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகமாக தேவ ஐக்கியத்தை சொல்லணும், தேவ கிருபை சொல்லணும், தேவ ஆவியினால் நடத்தப்பட சொல்லணும். வெறுமனே அவங்கள வந்து மோசை பிரசங்கித்த மாதிரி பிரசங்க கூடாது, நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்த முயற்சியிலேயே அவ்விதமாக செயல்படுவதற்கு அவங்கள தூண்டக்கூடாது. மற்றபடி புதிய ஏற்பாட்டிலும் கிரியைகள் பிரசங்கப்பட வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல மாம்சீக கிரியை இல்லை, தேவன் அளித்த கிருபை சார்ந்து, தேவன் அளித்த ஐக்கியத்தை சார்ந்து, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை சார்ந்து, அந்த மாதிரி சார்ந்த கிரியைகள் அவசியம். இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம், அந்த கிருபை சார்ந்து நிறைய இடத்துல ஒரு தவறான ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அடிக்கடி எழும்புகிற ஒரு வாதம்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதாவது ஒருத்தர் வந்து வாழ்கிற பொழுது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழலை, அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, தேவனை உடையவுன்னு சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் அப்படி ஒன்றும் பரிசுத்தமாகவோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த மாதிரி இல்லை, இப்போ இவர் பரலோகம் போவாரா? அதுக்கு சிலர் சொல்கிற பதிலுன்னா அவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார்.
இப்போது அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இங்கே வாழ்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய கிரியைகளோடு ஆவிக்குரிய செயல்பட வாழலையே, எப்படி பரலோகத்துக்கு போவார்ன்னு கேட்டால், இல்லை அவர் ரட்சிக்கப்பட்டாரில் போயிடுவார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார செய்யலையே அதன் அடிப்படையில் அவர் போயிடுவார். உண்மைதான், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய கிரியைகளை சார்ந்த செயல்பாடல்ல. பரலோகத்துக்கு போகிற வேலை நீ என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்யிருக்கிற அது கேட்கப்பட மாட்டாது. அதனால் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் அந்த கிரியைகள் அடிப்படையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதின்னா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போது குமாரனுக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் கொலோசியர் 3 அத்தியாயத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஜீவன் அவர்கள் மறைந்திருக்கு. பரலோகம் போகிறதுக்கு என்ன வேணுங்க? பரலோகத்தில் போனி அதை செய்தியே, இதை செய்தி, அப்படி செய்தி, இப்படி செய்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் போனால் என்ன? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட போகணும். நான் சாகிறவேல, நான் ஜட்ஜ்மெண்ட்டைக்கு முன்னாடி போகிறவேல, கிறிஸ்து என்னோட இருந்தால் நான் பரலோகம் போவேன். அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய தகுதி. ஆனால் இவர் வாழ்கிற வெள்ள ஒன்றும் ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழல, ஒரு பரிசுத்தம் வாழலை. ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதா சொல்கிறாரு, இவர் பரலோகம் போவாரா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் கிருபை தாங்க, அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்னா அப்படி போயிடுவார், என்ன தப்பு பண்ணாலும் சரி, தவறு பண்ணாலும் சரி, பாவம் பண்ணால் போயிடுவார். இல்லைங்க, கிறிஸ்து அவரோட இருந்தால் தான் அவர் போவார். கிறிஸ்து அவரோட இருந்தால் அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுவோம், ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து அவனுக்குள்ள நற்கிரிகளை ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்ற வேலை இவன் கிறிஸ்துவோடு இருந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நற்கிரிகளை உடையவனாக இருந்துதான். இவங்க என்ன பண்ணுறாங்க? கிருபை கிருபை கிருபை அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் ஆண்டவரை பற்றி சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் சரிதான். நமக்கு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். நம்முடைய தகுதியில் கிடையாது, அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடார். நம்முடைய பரிபூர்ணம் கிடையாது, நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய உண்மை கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆனால் அவருடையவைகள் எல்லாம் என் வழியாக வெளிப்பட வேண்டுமே, அதான சாட்சி வாழ்க்கை. அப்பொழுதுதான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். அப்ப என்னிடத்துல நற்கிரியைகளை தொடங்கின அவர் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்தில் நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை அதற்கேற்றபடி தான் இருக்கும். எனவே கிருபை என்பது ஏதோ முற்காலத்தை மாதிரி கிடையாது. ஆண்டவர் இப்போ வந்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, எப்படி சாதாரணமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கிருபை என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. தகுதிப்படுத்துவது மட்டுமல்ல, தகுதிப்படுத்தி நம்மை அதற்கேற்ற விதம் வாழ வைக்கிறது. பைக் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிருபை பெற்றுக்கிறோம் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஃப்ளைட் ஓட்டணும் எப்படி? அதற்குத்தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார், அதுக்குத்தான் பரிசுத்தாய் கொடுக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. நாம் கிருபை பெற்றால் முன்னரை விட 1000000 மடங்கு அதிகம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். எனவே கிருபை என்பது நம்மிடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகிறதில்ல, அவர் அதிகமாக நம்மிடத்தில் இதுவாக மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தவன். ஆண்டவர் சின்ன வசனத்தை யோவான் 15:8 வாசிக்கிறீங்க. எனவே நமக்கு அறகுறை கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுக்கிறது. எனவே கிருபையை குறித்த தவறான போதனைகளும் தவறான வியாக்கியங்களும் மறிந்து போன அந்த காலகட்டத்திலே இந்த கிருபை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: பொய் எங்க பார்த்தாலும் பொய். சில பேர் வாய திறந்தாலே பொய் சரளமா வருது. இதுல பொய்களை ரெண்டா வேற பிரிச்சுக்கிடுறாங்க, ஹார்ம்ஃபுல் லைஸ், ஹார்ம்லெஸ் லைஸ். அதாவது தீமை விளைவிக்கும் பொய், தீமை விளைவிக்காத பொய். அத ஒயிட் லைஸ்னு சொல்றாங்க. இந்த ஹார்ம்லெஸ் லைஸ்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இத சொன்னா பரவாயில்லன்னு வேற வாக்குவாதம் பண்றாங்க. இன்னைக்கு நான் அதிகமா பேசப்படுற பொய்களை சொல்லவா? டீ கடைக்காரர், இப்ப போட்ட வடைதான் சார். மெடிக்கல் ஷாப்காரர், பேருதான் வேற, அதை விட இது நல்ல மருந்து சார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன், பத்தடி ஆழத்துல நல்ல தண்ணி, பக்கத்துல ரிங் ரோடு, ஐடி பார்க் வருது சார். காய்கறி கடைக்காரர், காலையில பறிச்சதுமா? சேல்ஸ் ரெப், இன்னியோட இந்த ஆஃபர் முடிது மேடம். கண்டக்டர், வழியில எங்கேயும் நிக்காது, பாயிண்ட் டு பாயிண்ட் சார். பள்ளி குழந்தை, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா? நண்பன், கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன்டா. கணவன் மனைவியிடம், உன் சமையல் சூப்பரா இருக்கு. மனைவி கணவனிடம், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்னு நினைச்சேன். இப்படி அடிக்கிட்டே போலாம். நாம எப்படி இருக்கிறோம்? சிறு சிறு பொய்களை அடிக்கடி சொல்றோமா? பொய்யில சின்ன பொய், பெரிய பொய்னு பாகுபாடு இல்லைங்க. அது தீமை தருதோ இல்லையோ அது பொய் தான். கடவுள் பொய்யையும் பொய் சொல்றவங்களையும் வெறுக்கிறாரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இனிமேலிருந்து பொய் சொல்லாம உண்மைய மட்டுமே பேசுவோம். நான் ரொம்ப பிஸி, உங்ககிட்ட இப்பதான் பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. இதோ இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். இப்படிப்பட்ட சிறு சிறு பொய்களையும் தவிர்ப்போமே.

0: அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.
1: Under this divine benefits, there are three points I would like to highlight. Number one is the initiator of benefits. Who initiates the blessings to us? It is not Sangeethakaran vandu enudaiya thiramaiyile ungalukku theriyum 40 varudangal David Raja arasanai paniyaatchinan enudaiya thiramai enudaiya gnanam enudaiya balathile idai achieve pannanum nam sollavillai. Ravina cannot say this. She has talents, but it is God who accomplished through Ravina. சேம் வே சங்கீதக்காரங்க என்ன சொல்றாருன்னா, என் நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணேன், நான் பெரிய ராஜாவா இருந்தேன், எனக்கு பெரிய ஞானம் இருந்தது, எனக்கு பெரிய வேலை இருந்துச்சு, பெரிய தைரியம் இருந்தது, பெரிய ஆர்மி இருந்துச்சு, இதை வைத்து நான் இதை அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ல பண்ணான்னு சொல்லாதபடிக்கு அவர் சொல்கிறான், என் கர்த்தரை எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ணினார். 41 முறை 41 times in this particular psalm he makes a reference to God. Tampa, Florida-ல நடந்த சம்பவம் ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு ஆள், அவர் பேர் வந்து வேலன் பிங்கர் கேஸ் என்று சொல்லக்கூடிய 37 years old man. திஸ் மேன் வாஸ் இந்த மிடில் ஆஃப் த நைட்டில் வந்து நல்ல ட்ரங்கன் ஸ்டூப்பரில் போய் நல்லா குடிச்சிட்டு, இவருக்கு தெரியாத ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி அந்த அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வழியாக உள்ளே இறங்கி ஸ்டார்டட் கலெக்டிங் ஆல் த வேல்யூபிள்ஸ், ரூமில் இருக்கிற வேல்யூபிள்ஸை எடுத்து ரொப்பிக்கிட்டு வெளியே வரும்போது அந்த லிவிங் ரூமுக்கு செட் ஃபயர் ஃபயர் பண்ணிட்டு பின் டோர் வழியாக பூந்து அடுத்த டோர் தப்பிச்சு போயிட்டார். போயிட்டு ஹி வாஸ் ட்ரங்கன் ஸ்டூப்பரில் ஹி வாஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ஹவுஸ். தெரு ஸ்ட்ரீட்டில் வரும்போதே பார்த்தா இவர் வீட்டு முன்னால் 3 ஃபயர்ஸ் என்ஜின் நின்றுட்டு இருக்கான். இவர் பயந்து போய், என்ன நம்ம வீட்டு முன்னால் ஃபயர் என்ஜின் நிற்கிதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போதெல்லாம் தெரிஞ்ச உடனே கிட்ட போய் என்னன்னு கேட்டால், இப்போ சொன்னால் யாரோ திருடன் உள்ளே பூந்து திருடிட்டான்னாலும் கடைசியில் என்னடா விஷயம்னா, இவர் வீட்டில் இவரே பூந்து திருடிட்டார். பிடிச்சவனே போலீஸ் கிட்ட அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சார் ஆஃபீஸர் ஐ நெவர் நியூ ஐ ஹாவ் சோ மெனி வேல்யூபிள் திங்ஸ் இன் மை ஓன் ஹவுஸ். என் வீட்டில் இவ்வளோ வேல்யூபிள் திங்ஸ்னு எனக்கே தெரியாது, நான் திருடினவனை தான் தெரிஞ்சுக்கிறேன் நேரம். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் மோஸ்ட் ஆஃப் அஸ். வி டோன்ட் நோ ஹவு மெனி வேல்யூபிள் பெனிஃபிட்ஸ் காட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ் வித். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் வெரி ஃபர்கெட்ஃபுல். That is why the passage says, do not forget God's benefits. So in the Bhagavad Gita, the initiator of all your benefits is God and God alone. Not your wisdom, not your strength, not your talents. Philip Murphy, or book edhi irukkar, Power of Subconscious. Avala enna solrarna, un subconscious mind la seiya mudiyadhu onnume kedaiyadhu. It is a source of all your blessings. Enna solrara, if you want money, before you retire to bed 10 நிமிஷம் பெட்ல உட்கார்ந்து மணி மணி மணி மணின்னு சொல்லிட்டே படுத்துட்டேனா உனக்கு மணி வரும்ன்றார். நீ இதுக்காக உழைக்க கூட வாழன்றார் போல. So what he says is, whatever there in the subconscious mind will become a reality in your life. So he says, blessing doesn't have to come from God, it is in your subconscious mind. உனக்குள்ளே இருக்குது, அத டாப் இட் அவுட் அண்ட் யூஸ் இட், then you'll be rich. Same thing he says, health, wealth venuma adhe mari, health venuma adhe mari, keep on repeating auto suggestions. So in the context like this, inga sangeethakaran enna solugirar, sangeetha inda sangeetha ezhudhundhu David ungalukku ellarkum theriyum, idu ezhudracha he was well sticking with the age, romba vayasana soonalile dhaan David sangeetha ezhudirukku mudiyum nu solran. Avar enna pandrar, athal vaalkai vande oru seerthooki paakkirar, ipo praise seidha mari வாழ்க்கையை பின்னும் முன்னால இருந்து என்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் கர்த்தரின் வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறார் என்று அது பார்த்து கொண்டே வந்துதான் அது முடிவாகத்தான் ஒரு சமயமா தான் இந்த 103 சங்கீதத்தை எழுதிருக்க முடியும்னு சொல்கிறார்கள். சரி, நல்லது. சோ காட் இஸ் தி இனிஷியேட்டர். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன். பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பிளஸ்ஸிங் அண்ட் தி நியூ டெஸ்ட்மென்ட் பிளஸ்ஸிங்? Okay, look in the way you're going, you're not going to come up with an answer. Let me tell you the answer. Old Testament la vandu God gave them blessing, right? Kadavul aashirvaadangalai thandaarnu vaasikkrom. Ubaagam 28th adhigaarathile list of blessings given, first 14 verse la. Kadavul aashirvaadangalai janangalukku kodutaar endru solli vaasikkrom. New Testament la that is not the concept. Concept is the blesser God becomes himself a blessing. Aashirvadikkira kadavule தன்னை ஆசீர்வாதமாக்கி கொண்டாராம். சீ தட் ஒண்டர். பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அவங்களுக்கு நல்ல நல்ல நிலங்களை கொடுத்தார், நல்ல ஒரு லேண்டை கொடுத்தார், அது போஷிப்பது வானத்து மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், எல்லாரும் கொடுத்து கொண்டே வந்த ஆண்டவர் என்ன செய்தார், புதிய ஏற்பாட்டிலே கொடுத்த ஆண்டவர் த பிளஸ்டர் காட் ஹிம்செல்ஃப் பிகேம்ஸ் எ பிளஸிங். எந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? 2 Corinthians 9:15 வாசிங்க. 2 Corinthians 9:15 வாசிங்க. பார்க்காதே சொல்லணும், கிறிஸ்மஸ் வருது இல்லை, என்னது தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு பவுல், ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கல, என்ன பண்ணாரா, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உங்களுக்காக ஆசீர்வாதமாக தன்னை மாற்றிக்கொண்டாரான்னு சொல்றார். God does not start giving you gifts. The giver becomes a gift itself. கொடுக்கிற ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே யாரை மாறிவிட்டார், கிஃப்டாக மாறிவிட்டார். The giver becomes a gift. That is a New Testament concept. அப்படினா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து வந்த பிறகு வேறு ஆசீர்வாதங்கள் நமக்கு வெளியே இல்லைங்க. All that God wants to bless us with, it is all entrapped, wrapped up in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே முழுமையாக்கப்பட்டு அதையே நமக்கு கிஃப்டாய், the giver becomes a gift. That is the New Testament concept of gift. Okay, sir, initiator of gift is God, initiator of benefits is God nu namu solran kadavul dan. Secondly, it is individual gifts, individual benefits. Sangeethakar inda pagadhiyile vaasthina 103am sangeethile 9 murai is using the personal pronoun. Appadina enna adu, en aathmaave kartare stotri, yaaru en mulu ullame avaru parishuddha naamathe stotri, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகோபாரங்களையும் மறவாதே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் புராணனை அழிவுக்குள்ளே மீட்டி உன்னை கிருபையினால் டேஷ் டேஷ் டேஷ். என்ன சொல்றாருன்னா, 9 முறை இந்த ஃபர்ஸ்ட் 5 வெர்சஸ்ல இஸ் யூசிங் த வேர்ட் என்னது, பர்சனல் ப்ரோனவுன்ஸ் இஸ் யூஸ்ட். God's blessing is individual. Individually God blesses. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் இண்டிவிஜுவலாக கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த தான் இந்த பகுதியிலே இண்டிவிஜுவல் பிளஸ்ஸிங். இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னென்னா, 103 சங்கீதத்தில் ஆஃப்டர் ரிப்பீட்டட் வேர்டு என்ன தெரியுமா இருக்காது, அடிக்கடி ரிப்பீட் பண்ண ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை என்ன தெரியுமா, வாட் இஸ் தட் ஆஃப்டர் ரிப்பீட்டட் ஒன் வேர்டு இன் த சாம்ஸ் 103. 103 சங்கீதம் எல்லாருக்கும் நல்ல ஃபேமஸான சங்கீதம். It was surprised. In Angla translation, you are the vasing. 103. All my inmost being. The word all. K-O-L is call is the Hebrew word. Angla translation, la vandha all in the word. 8 times in this psalm, the word all is repeated. Tamil enna potrukudha, in aathmave kathe seidha sagala ugarangal enna vaarthu potrukku. All matum it is say first 3 verses la 4 times it is used, all, then again verse 6, again verse 19, again verse 21, again verse 22. In all these verses all is used 8 times over. Kadavul ellavattum all, and then again 9 times over the personal pronoun is used. That means individually God wants to bless every single person. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேரையும் தனிப்பட்ட முறையிலே அவர் ஆசீர்வதிக்க கடவுள் என்பதை இந்த பகுதியிலே சொல்கிறார். ஸோ இனிஷியேட்டர் பெனிஃபிட் இஸ் காட். செகண்ட்லி தி இண்டிவிஜுவல் பெனிஃபிட், அகெயின் இட் இஸ் இண்டிவிஜுவலி காட் பிளஸ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இன் எ வெரி ஸ்பெஷல் வே. தேர்ட்லி, டோன்ட் திங்க் சர்வன் இஸ் கெட்டிங் ஆஹா பரவாயில்ல 3rd பாயிண்ட் சீக்கிரம் வேண்டான்னு யோசிக்காதீங்க, அங்கே தான் வேலையாக இருக்குது. 3rd அதிகாரத்தில் தான் 1 மணி நேரம் ஆகுது. 3rd அதிகாரத்திலே நாட் ஓன்லி வி செட் தி இனிஷியேட்டர் இஸ் காட், நம்பர் 2 வாட், செகண்ட் என்ன, இண்டிவிஜுவலி காட் இஸ் பிளஸிங் ஈச் ஒன், தேர்ட்லி அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் இன்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ ரதர் தியாலஜிக்கலி வாட் டு ஐ மீன் பை சேயிங் இன்க்ளூசிவ் பிளஸிங். சங்கீதக்காரன் இங்கே என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபத்திரவங்களை எல்லாம் என்னது, உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்களோட வேர்டுக்கு அவன் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டது. டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் அஸ் அ டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் வித் திஸ் திங்ஸ். நவ் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் அ தியாலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். வி ஆல்வேஸ் திங்க் ஆசீர்வாதங்கள் நன்மைகளோடனே நம்ம வாழ்க்கையில் என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம நல்ல வேலை கிடைச்சாரு, ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். இதை தான் நம்ம ஆசீர்வாதங்கள் என்று கேட்டுகளை யோசிக்கிறானால், மூன்று பழைய ஏற்பாட்டு தாசர்களை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதங்களை பார்த்தாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கனோட்டேஷன், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இட் இஸ் டு பி பிளஸ்ட் பை காட். கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுதுனா என்னன்னே அநேக சமயங்களும் புரிந்து கொள்வது கிடையாது. பெனிஃபிட்ஸ் என்ற வேர்டுக்கு நம்ம கொடுக்கிற அவருடைய நம்மளுடைய இமீடியட்டாக நமக்கு என்ன வர என்னன்னா, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், நல்ல வேலை கொடுத்துருக்கார், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, அதை தான் ஆசீர்வாதங்கள் யோசிக்கிறோம். பட் தட் இஸ் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் வைடர் கனெக்டேஷன். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ரைட், டேர்ன் வித் மீ டு புக் ஆஃப் ஜெனசிஸ், டெஃபினெட்லி நாட் டு தேர்ட் சாப்டர், 20th chapter of book of ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால், 20th அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோராறிலே ஆபிரகாம் போய் அங்கே தங்கியிருக்கிறான். அங்கே தன் மனைவியாக சாராளை அழைத்து சென்று என்னன்னு சொல்கிறான், அபிமெலேக்கு இடத்துல ராஜாவின் இடத்துல தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். In other words, we find the trickery of Abraham. Abraham is tricking somebody into believing something which is not true. He is saying a lie, in other words. So the trickery of Abraham is recorded in the 20th chapter. 21st chapter, you all know. Isaac is born, who is born? Who is born? Agar, who is born? Ismael, who is born? Who is born? Who is born? That is why Abraham is 11th chapter. The man who is born is born in Abraham. In other words, the trickery or the treachery of Abraham todandu the tears of Abraham. Abraham has moved to tears. Enada irundhalum thanudaiya magan endru romba dukkama irundhan. Hebrew moliyile migavum dukkam endra vaarthaiku enna arthana, he was sobbing his heart out. Ayyo epdi magan anpu porume apdi endra dukkathile aludhan endru solli vaasikkrom. The tears of Abraham, right? And then again, verse 22nd la enna adu ellarku therinja pogudhu enna adu 22nd la the testing of Abraham. The testing, Abraham was tested to submit his own begotten son Isaac to be sacrificed to God. That is 22nd chapter. 23rd chapter, the tragedy. In a tragedy, Saral 127 vayadhu ulla irundal ivulave Saral Saral marithu pogural. நல்ல கவனிங்க, சாரால் மறித்ததுக்கு காரணம், 22nd அதிகாரத்திலே அவன் வந்து தன் மனைவியை கன்சல்ட் பண்ணாதபடி கொண்டு போய் அவன் ஈசாக்கை கொடுத்தது தான் காரணம் என்று சொல்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். ஸோ 20th அதிகாரத்திலே தி ட்ரெச்சரி ஆஃப் ஏப்ரஹாம், 21st அதிகாரத்தில் தி டியர்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம், 21st அதிகாரத்தில் தி டெஸ்டிங் ஆஃப் ஏப்ரஹாம், 23rd அதிகாரத்தில் தி ட்ராஜடி ஆஃப் ஏப்ரஹாம். சீரீஸ் ஆஃப் அன்பிளசன்ட் திங்ஸ், series of tragedies and devastation, series of struggles and pains, and not a very happy experience. இப்படி அனுபவிச்சு விட்டு 24:1 யாராவது வாசிங்கள், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை என்ன, what a paradox is that. Just imagine, 28th chapter, it is a trickery. He had to lie for survival. உயிர் பொழிக்கிறதுக்கு பொய் சொல்ல வேண்டிய திருப்பத்துக்குள்ளே ஆரம்பம் சொல்லுகிறார். Treachery of Abraham. 21st chapter, his son born through Hagar had to be sent out. That's the way God wanted him to do it. Then again, the tears of Abraham. 21st chapter, the testing of Abraham. 23rd chapter, his beloved wife, 127 years old, Sarah, dies. Tragedy after tragedy after tragedy after tragedy. And then 24th verse, first verse in the Anglican translation was saying, Abraham was now old, well advanced in years. The Lord has blessed him in every way. Is it mockery? Naal adhigaarathile thodandhu tragedy after tragedy nadandhukittu varudhu. In the 24th chapter, the Bible says, he was old, well stricken in age. God blessed Abraham in every way. Now, how do you look at blessing? This is the point. The point is, the whole thing that happened is summed up in that one word, God blessed Abraham in every way. We don't look upon உபகாரங்களை மாத்திரம் நம்ம பார்க்க, உபகாரன்ற வார்த்தையை நம்ம கொடுக்குற டெஃபினேஷன் என்ன? உபகாரங்களாக இருந்தால் நம்முடைய பார்வையில் உபகாரம் இருந்தால் மட்டும்தான் உபகாரங்கள். அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அருமையான விசுவாசின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் வாழ்க்கையிலே ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி நடந்த பிறகு 24:1 சொல்ல, God blessed Abraham in every way. How could that be every way? There are so many tragedies after tragedy happening. How do you look at your life? உங்க வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் கேட்டா என்ன சொல்லுவோம்? உடனே நடந்த பாசிட்டிவான காரியங்களை மட்டும் பிளஸ்ஸிங் கேட்டகரியில் போட்டு சொல்லுவோம். தட் இஸ் நாட் த வே தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் லுக்ஸ் அட் பிளஸ்ஸிங்ஸ். உங்க வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் மீன் பண்றது எவ்ரி சிங்கிள் திங் தட் காட் அலோஸ் இன் யுவர் லைஃப் இஸ் டு பி சீன் ஃப்ரம் தி பிளஸ்ஸிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இட் இஸ் கால்ட் பெனிஃபிட்ஸ். வி டோன்ட் கன்சிடர் தட் அஸ் அ பெனிஃபிட் அட் ஆல். பட் ஏப்ரஹாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் சொல்லப்பட்ட ஏப்ரஹாம் வாழ்க்கையில எல்லாமே பிளஸ்ஸிங் கேட்டகரியில வருதுங்க. 24:1 சம்மிங் அப் ஆல் தட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் இன் ஹிஸ் லைஃப். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா ட்ரெச்சரி, டியர்ஸ், டெஸ்டிங், ட்ராஜடி, சாவு, தன் மனைவி மறித்து போகிறாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, காட் பிளஸ்ட் ஏப்ரஹாம் இன் எவ்ரி பாசிபிள் வே. தட் இஸ் த வே டு லுக் அட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். பெனிஃபிட்ஸ் இன் த வேர்டுக்கு அதான் அர்த்தங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 103 தாவீது எழுதும் போது என்ன வயசுன்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் வெல் ஸ்டிக்கன் ஏஜ். இட் வாஸ் வெரி ஓல்ட் அட் தட் பாயிண்ட். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 1 foot in the grave என்றார். அந்த பாயிண்ட்ல தான் அதை எழுதியிருக்கிறார். அந்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, யோசிச்சு பாருங்க, இஸ் லைஃப் வாஸ் நாட் ஆல் பியர் அண்ட் ஸ்கிட்டில்ஸ். இட் வாஸ் நாட் ஆல் பெட் ஆஃப் ரோசஸ். அவன் வாழ்க்கை வந்து பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாதுங்க. சின்ன வயசுல எப்படி தெரிந்து கொண்டார்? மாட்டு இடையன், ரைட்? சாதாரண மாட்டு இடையன். சாமுவேல் செலக்ட் பண்ண வீட்டுக்கு போறச்ச அவங்க அப்பா ஜெஸி வந்து, இ வாஸ் நாட் ஈவன் இன் தி மூட் ஆஃப் ஷோயிங் டேவிட். அவன் விட்டுருங்க, அவன் மாடு போய்க்கு போயிருக்கான், மற்ற பசங்களை பாருங்கன்னு சொல்லி விட்டார். ஆனாலும் அவனை பார்க்கிறார், செலக்ட் பண்றார், அது வேற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாட்டுடையின் மாட்டம் இல்லாதபடிக்கு சவுலுக்கு பயந்து 21 இ வாஸ் லிவிங் இன் கேவ்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் ரன்னிங் ஃபார் இஸ் லைஃப். த வாழ்க்கைக்காக 21 ஆபிரகாம் சாமுவேல் வந்து அனாயிண்டிங் பண்ண பிறகும் 21 அவர் அரியணை ஏறவில்லை. அரியணைக்குபடி எங்க இருந்தார்னா, காடுகளிலும் மலைகளிலும் தன் லைஃபுக்கு ஓடிக்கிட்டு இருந்தார் சவுல் கிட்டது. அப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு வேகபாண்ட் லைஃப் சொல்றாங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது தாவீது. அது மாத்திரமல்லாதபடிக்கு உங்களுக்கு விலகல் தெரியும், பச்சேபாலோடு விபச்சாரத்தில் விழுகிறார். The worst tragedy that happened in his life was is adulterous living with Bathsheba. So அந்த பாயிண்ட் அது மட்டும் இல்லாது, தன் அருமையான மகனை சாவ கொடுக்கிறார். His son dies. Just imagine tragedy after tragedy. Then again his son Absalom went against him. He drove him out of his throne. அந்த மாதிரி ட்ராஜடி எல்லாம் பார்த்த தாவீது 103 சொல்லுகிற, கர்த்தரனுக்கு செய்த எல்லாம் உபகாரங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளின் வாழ்க்கையில் ஐயோ உள்ள ட்ராஜடி எல்லாம் வரவிட்டாரே, என்னை பாவத்தில் விழுவிச்சிட்டாரே, என் மகனை சாவடிச்சிட்டாரே என்று சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சம பண்ணி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், பெனிஃபிட்ஸ் என்ற வார்த்தை சொல்றார். ஸோ உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஹவ் யூ லுக் அட் லைஃப் தட் ரியலி மேட்டர்ஸ். உங்க வாழ்க்கையில் சில வாழ்க்கை இதெல்லாம் ட்ராஜடிக்கான லைஃப் என்று யோசிக்க, அப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணி இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் பெரிய பெரிய தாசுகள் தன் வாழ்க்கையை காணவில்லை. எல்லாவற்றையும் ஒரே ஒரு டேர்ம்ல வச்சுட்டாங்க, பெனிஃபிட்ஸ். இட் கம்ஸ், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் பெனிஃபிட்ஸ். யோசேப்பின் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, ஆதியாகம் 50:20 வாசிங்கள். ஆதியாகம் 50:20 அவன் இறுதியாக தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறதாக அந்த வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு என்ன தீமை செய்ய பார்த்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காப்புபடிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். யோசித்து பாருங்க, அவனுக்கு ஏற்பட்ட ட்ராஜடி கொஞ்சம் நஞ்சமல்ல. தன்னுடைய வீட்டில் அற்புமாய் எண்ணப்பட்டவன், அவன் தேடிக்கொண்டு போறான் தன் நண்பர்களுக்கு, தன்னுடைய பிரதர்ஸ்க்கு நன்மை செய்யும்படி போகிறவனை கொண்டு போய் அவனை பிடித்து அவனை குழியிலே இறக்கி அங்கிருந்து விற்கப்பட்டு ஜெயிலில் வீணா, இப்படி பயங்கரமான ட்ராஜடிஸ் ஆஃப்டர் ட்ராஜடிஸ். அவன் கடைசியில முடியல ஒரே வார்த்தை சொல்லுகிறான், நன்மையாய் முடிய பண்ணினார். ஸோ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஹவ் யூ லுக் அட் லைஃப் ரியலி மேட்டர்ஸ் இன் லைஃப். அருமையான ஒரு சேயிங் ஒன்று உண்டு, When God wants to make a mushroom, how long it takes? It takes one night. When God wants to make a mushroom out of you, all he needs is one night. Tomorrow you are there. When God wants to make a giant and a great oak tree, it takes how long? 100 years. When God wants to make a mushroom, all he needs is one night and tomorrow you are there, breaking, opening the earth and coming out. When God wants to make a giant oak tree, it takes 100 years. And he says, the great souls are made through the struggles, through the storms, and through the seasons of suffering. If you say, Lord, do not struggle me, put me through struggles. Do not put me through storms. Do not put through seasons of suffering. God can't make you. Then you become a mushroom. If you want to bloom one day and die, that's what you want, that's okay. God has something else in mind for you. That is, he wants to make you into an oak tree. It takes 100 years. You have to go through the storms. You have to go through the struggles. You have to go through the seasons of suffering. And only then you can grow into a kind of a tree that God wants you to become. That is exactly the point. All these great saints of God, Joseph, and then Abraham, and then David, all these people who became giants of faith because they went through the struggles, they went through the storms, they went through the seasons of suffering in their lives. That's why benefit in the word. Benefit in the word is Hebrew interesting on a word. I think I may share that with you. You know what the word benefit from Hebrew actually means? Hebrew word benefit in the word is what is camel patrikingla? Camel. Camel na theriyada? Theriyuna solunga paagala paravaal. Camel. You say the root word for benefit in Hebrew and the root word for camel are the same. Abdina in artham camel endra word nudi root word benefit endra word root word ore word. Abdina, what does camel do? What is it called? Ship of the desert. வான பாலைவனத்தினுடைய கப்பல்னு அதுக்கு பேர். பாலைவனத்தில் ஜனங்கள் அப்படியே கப்பல் மாதிரி ஏந்தி கொண்டு போய் போற டெஸ்டினேஷன்ல சேர்க்கும். சேம் வே இஸ் இஸ் வாட் இஸ் த பெனிஃபிட் டு காட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் லைக் கேமல்ஸ். இட் கேரிஸ் யூ த்ரூ த டெசர்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அண்ட் கேரிஸ் டு த ஹோம் ஆஃப் க்ளோரி. கடவுளுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த வனாந்திர வாழ்க்கையிலே it is acting like a ship in the desert carrying all of us. அப்படினா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் மீன் பண்ணது again I'm talking about all kinds of negative and positive things that happen in your life. It doesn't have to be necessarily positive things, positive and negative. That's the way all the saints of God looked at the life. அவங்க எப்படி பார்த்தாங்க perfect person என்ன அர்த்தம்னா it has to have a tragedy. It has to have a treachery, it has to have a tears, it has to have a testing. All these are just bundled together under one title called benefits. Benefits in our life are positive and benefits category. Everything comes under one word called benefits. That is what the way Abraham looked at it, that's the way David looked at it, that's the way Joseph looked at it. That's the way Jesus himself looked at it. Stanley Jones, Baltimore is saying, இந்திய தேசத்திலே 30 வருடங்களாக மிஷினரி பணியாற்றினவர், காந்திஜிக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் புத்தகத்தை எழுதினார், கிரைஸ்ட் அண்ட் த ஹியூமன் சஃபரிங் புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, டூ நாட் பேர் ப்ராப்ளம்ஸ் பட் யூஸ் த ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பேர் பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிங்கன்ற. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டூ நாட் எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்ப்ளோயிட் யுவர் ப்ராப்ளம்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ண பாதீங்க, ப்ராப்ளத்தை வந்துச்சுன்னா ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு பாருங்க. வாட் வாஸ் வாட் த வேர்ல்ட் கேவ் டு ஜீசஸ், ஏசாமிக்கு என்ன இந்த உலகம் கொடுத்துச்சு, ஒரு மரத்தின் சிலுவை கொடுத்தாங்க. வாட் டு ஜீசஸ் டூ? இட் இஸ் நாட் ரெஃப்யூஸ் இட், கம் ஆன், கிறிஸ்து ஆசனை கொடுக்கீங்க கொடுங்க. இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஷேம். இ காட் த கிராஸ் ஃபார் த பீப்புள், he did not explain the cross to people, he exploited it. என்ன பண்ணார் தெரியுமா, அந்த சிலுவை அவமானத்தின் சின்னத்தை வாங்கி ஆசீர்வாத சின்னமாக மாற்றி விட்டார். That is what every Christian ought to be doing. When the world gives you cross, accept the cross. Is it pain or pleasure, compliments or criticism, is justice or injustice the world is giving you, accept them. அது அருமையான அனாலஜி அவர் யூஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஊரில் தாமரை நீங்கள் செடி மலர் பார்த்துருப்பீங்க, தாமரை மலருடைய ஸ்டெம்பு எங்கே போகுது, கீழே போய் சேருக்குள்ளே போகணும், சேற்றிலே வளரும் தாமரை நம்ம சொல்லுவோம். அவர் அதே அவர் இந்தியாவில் வளர்ந்ததுனால அதை அழகாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ வென் ஐ வாஸ் ஷேரிங் வித் அன் அமெரிக்கன், ஈ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் லோட்டஸ் இஸ் நாட் நார்மலி த ஃப்ளவர் த பீப்புள் சீட் ஹியர். So back in India, he grew up in India, he was there for a long time in India. So he used that analogy of a lotus flower. Lotus flower stem, it reaches down into the mud and the mire inside, under the water, and draws veliye vandu or alagana malara kudukka. What it does was, the mud and mire, it takes in the purpose of his life and produces a beautiful flower. Adhidha neengalum naanum pannanuma. Come what may, the world may give you compliments, the world may give you criticism, the world may give you justice, the world may give you injustice, the world may give you pain, the world may give you pressure. Take everything and produce a beautiful flower to the world around you. That is what Jesus did, that is what all the saints of God did for us in the Old Testament. So the beneficent word, that is exactly the point. And then the word blessing. I will bless the Lord. Enna solraru en aathumave kathare inade ஸ்டோத்தரி, அதில் வந்து பிரைஸ்ன்னு சில டிரான்ஸ்லேஷன் போட்டுது. அண்ட் தி வேர்ட் பிளஸ், யூனோ வாட் இஸ் தி வேர்ட் பிளஸ் மீன் இன் ஈப்ரூ? தி பெனிஃபிட் இஸ் வாட், பெனிஃபிட் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். கேமல், ரைட்? ஒரு கேமல் எப்படி ஒரு மனுஷனை வந்து ஒரு வில்டர்னஸில் அப்படியே சுமந்து கொண்டு போகும், அதே மாதிரிக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த கிருபைகள், இந்த எல்லா பெனிஃபிட்ஸ் மீன் பண்ணுறது உபத்திரங்களும் உபகாரங்களும் சேர்ந்தது, அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுமோ அடுத்த குளோரியில் சேர்க்கிற வரைக்கும் அது அப்படியே இந்த வனாந்திர வாழ்க்கையில் சுமந்து போகும்னு சொல்லும். பிளஸ் என்ற வேர்டுக்கு அகேன் ஈப்ரூ வேர்ட் இஸ், ஈப்ரூ வேர்ட் இஸ் பராக்கா. பராக்கா ரோடு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சென்னையில் இருந்தவங்களுக்கு ஐயா, கீழ்பாக், கீழ்பாக்கில் வந்து பராக்கா ரோடில் பெரிய பைபிள் இது இருக்கு, பைபிள் ஸ்டோர் இருக்குது. நம்ம சாம்சன் வீடு பராக்கா ரோட், சாம்சன் மார்டின். So, and the Baraka and the word, that's what the blessing actually means. Baraka and the word, Hebrew word, in Tamil, Stotri in Portugal, English, bless the Lord in Portugal. You know what the word blessing actually means? The Baraka word in Artha, what is it? Giving a gift to another man on a bended knee. Actually, Baraka and the word is bended knee in Artha. A Murangal podapatta, முட்டி, அப்படிதானே? சரி, முட்டி முழங்கால் போட்டுருச்சுன்னா அது எது? அதுதான் நீ. பெண்டட் நீக்கு பேர் தாங்க பராக்கான்ற வேர்டு. பராக்கான்ற வேர்டு அர்த்தம் என்னன்னா பெண்டட் நீன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு முழங்கால் போட்டு ஒரு கிஃப்ட கொடுக்கறானே, அதுக்கு பேர் தாங்க பிளஸ்ஸிங்ன்ற வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வென் யூ சே காட் இஸ் பிளஸ்ஸிங் மீ, யூ நோ வாட் யூ மீன்? காட் ஆன் எ பெண்டட் நீ கிவிங் யூ சம்திங் டு அக்செப்ட். அவ்வளோ தன்னை தாழ்த்தி வாழ்க்கையில் ஒன்று கொடுக்குறாரு, அதுதான் ஆசீர்வாதம். தட் இஸ் வாட் பிளஸ்ஸிங் இஸ் ஆல் அபவுட். வாட் பிளஸ்ஸிங் என்ன, ஏதோ மேலேருந்து ஆண்டவர் போடுறாரு பிடிச்சிக்கோ, அப்படி இல்லை. டோன்ட் இமேஜின் தட் கைண்ட் ஆஃப் காட். வென் காட், வென் யூ சே காட் இஸ் பிளஸ்ஸிங் மீ, இட் ஆக்சுவலி மீன்ஸ் ஆன் அ பெண்டட் நீ காட் கம்ஸ் டு யூ அண்ட் ஆஃபர்ஸ் யூ சம்திங். இந்த மாதிரி எடுத்துக்கப்பா, உனக்கு நான் கொடுக்கேன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். இங்கே யார் யார் பிளஸ் பண்ணுறதா சொல்கிறாரு? யார் யார் பிளஸ் பண்ணுற மாதிரி? கடவுள் மனுஷனை பிளஸ் பண்ணலாம், அது நார்மல். இங்க யார் யார் பிளஸ் பண்ற தெரியுமா? தாவீது ஆண்டவரை பிளஸ் பண்றார். How can we do this? We say, why not? David is saying, I can bless God. He is on a bended knee giving me something. I want to give something on a bended knee to him. That is his praise. நம்ம வாசிக்க praiseன்னு சொல்லுமே, that's what he says here. அதுக்கு ஒரு வார்த்தை தமிழ்ல ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த என் முழு உள்ளமே என்று வாழ்க்கு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. ஒன்னாவது வசனத்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல, ஆல் மை வாட் இன்மோஸ்ட் பீயிங். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் அகேன். வாட் இஸ் சேயிங்? ஆல்மோஸ்ட் இன்மோஸ்ட், இன்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் என்ன மீன் பண்றேன்னா, இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் அர்த்தம். நாட் ஓன்லி பாசிட்டிவ் திங்ஸ், ஆல்சோ நெகட்டிவ் திங்ஸ். தட்ஸ் வை ஐம் காலிங் இட் இன்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ். So I must understand that. Inmost being, with that I want to finish it. Inmost being, enna solrarna, enakullana ellame sendu kathrai sudhikrom. What does it mean by this? It was Saint Augustine who once said, "We very often wanted to go abroad to wonder at the heights of the great mountains." நம்ம பொழிய போய் பெரிய பெரிய மவுண்டனை பார்த்து ஆஹா என்ன அருமையான மவுண்டன், என்ன மாதிரி யூஜாக இருக்கு, என்ன மெஜஸ்டிக்காக இருக்குன்னு அட்மையர் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். அண்ட் வி கோ டு தி லாங் கோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் ஒண்டர் அட் தம். பெரிய பெரிய மிசிசிப்பியை போல நீளமான ரிவர்ஸ்க்கு முன்னால் நின்றுக்கிட்டு எவ்வளோ நீளமான ரிவர்ன்னு சொல்லி அட்மையர் பண்ணுறீங்க, அது ஃபைனு. அண்ட் வி கோ டு தி ஹியூஜ் வேவ்ஸ் ஆஃப் த சீஸ் அண்ட் அட்மையர் அட் தம். பெரிய பெரிய வேவ்ஸ் உண்டாவோல பெரிய பெரிய சீ முன்னாடி நின்றுட்டு அந்த வேவ்ஸை பார்த்து ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறோம். வி லுக் அட் த லார்ஜ் கேம்பஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் அட்மையர் அட் தம். யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பறந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம அட்ரஸ் பண்ணுறீங்க, பட் நோபடி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் அட்மையர்ஸ் அட் ஹிம்செல்ஃப். யாருமே நம்ம பார்த்து அட்மையர் பண்ணவே இல்லைன்றார். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக ஆண்டவர் படைச்சிருக்கார் காரியங்களை, எங்கெங்கயோ பார்த்து அட்மையர் பண்ற, எதோ பார்த்து பண்றியே, உன்னை பார்த்து எப்போது அட்மையர் பண்ணிருக்கியான்னு கேட்க, there are so many things inside of you, so can come under the word called benefits. Have you ever admired them? That is what he is asking. And essentially, and you know that according to recent study, I shared that in the Bible study. They say, according to recent study, every single average person has 500 to 700 abilities and skills within himself. நம்ம எல்லாருக்குள்ளவும் 500-700 வகையான skills and abilities உள்ள மறைஞ்சிருக்கான். You don't even realize it. It's according to scientific study. For instance, சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, your brain இருக்கு பாருங்க, brain நமக்கு எல்லாருக்கும் இருக்குதுன்னு அசியூம் பண்ணுங்க. That brain, they say, it can accommodate, they say it can accommodate how many trillion, you know that? Nearly 120 trillion facts ulle poikuma. Nama brain kulla potikina 120 trillion facts vandu store pandra alukku the brain kulla capacity irukengra. Your mind, they say, at 1 second la 10,000 decisions it can take. அவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டு கடவுள் நமக்குள்ளே கொடுத்துருக்குறாரா, ரைட்? அண்ட் தென் வென்ட் ஆன் டு சே, யுவர் நோஸ் கேன் ஸ்மெல் 10,000 டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். உங்கள் மூக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மூக்கா, ஒருவேளை ஜலதோசை பிடிச்சிருந்தா கூட 10,000 ஆர்டர்ஸை ஸ்மெல்லை வந்து உங்கள் மூக்கு வந்து டிடெக்ட் பண்ண முடியுன்றார். அண்ட் தென் யூ கோன் அண்ட் சே தட், அண்ட் தென் ஃபைனலி டச்சிங்கில் வந்து சொல்ல போனால், யுவர் டச் 1/25,000th ஆஃப் அன் இன்ச் திக்க இருந்தால் போதுமா, உங்கள் யூ டச் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியுமா உங்களால். 2 million குவார்ட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் 1/4 ஆஃப் குயினின் கலந்துட்டிங்கன்னா யுவர் டங்க் அண்ட் டேஸ்ட் அண்ட் சே இதில் அது கலந்துருக்கு, அந்த திரவியம் கலந்துருக்குன்னு சொல்ல முடியும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கடவுள் உங்களுக்குள்ளே படைச்சி வச்சிருக்கிறார். தட் இஸ் வாட் இஸ் சேயிங் சங்கீதக்காரப்பா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த, வெறும் வார்த்தை மட்டும் வாயில மட்டும் துதிப்பு துதி அல்ல, எனக்கு உண்டான ஓல் பீயிங், பிகாஸ் தேர் இஸ் சோ மச் ஆஃப் இன்சைட் ஆஃப் மீ, I should keep praising God for it. So Christavakkal periyamanavule, under divine benefits enna sollona, I said for the initiator of blessing is God. It is individual benefits, and thirdly and finally, what do we say? It is inclusive benefits. It includes good things, also negative things. Padai erpattu thirukkalam appadi than thangal vaazhkaiye kandavalle solund pagadhile vaasikkum. So what is very important is how we look. One simple passage, we want to bring it to someone to close. Turn with me to Ennagamam. Ennagamam 13th adhigaram. Ennagamam 13th adhigaram 30th vasanatha vaasinga. 13:30, appozhudhu Caleb Moseyk munpadhai janangalai amarthi, naam udane poi சேர்ந்து கொள்வோம், நாம் அது எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அப்புறம் 33:31 வசனத்தில், அவனு கூட போன மனிதரோ, அப்புறம் வாசிங்க 31 வசனத்தில், அங்கே ராட்சத பிறவியான யோனேக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிய போலிருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி சேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி வந்து பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்சேரியை பரம செய்தார்கள். சி, two people looked at the same situation from two different perspectives. It's called grasshopper complex. Grasshopper complex na enna theriyuma, grasshopper complex irundhuchina enna seiyuma, Norman Vincent Peale was invited to a very big ஒரு மீட்டிங்க்கு ஆல் தி பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வர் தேர், சிஇஓஸ் ஆர் தேர். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது சஃபர் பண்ணுறவங்க பிஸ்னஸில், அவங்க எல்லாம் ஒரு நிறைய பேர் குறைவுக்கு கூப்பிட்டு பேச வச்சாங்களா. அவர் என்ன பண்ணாரா, பெரிய ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு இந்த ஸ்க்ரீன் நடுவில் ஒரு கருப்பு புள்ளியை குத்திட்டு அவர் சொன்னாரா, இதில் நீ என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டாராம். எல்லாரும் சொன்னாங்களா, உள்ள ஒரு கருப்பு புள்ளி இருக்குது இந்த ஸ்க்ரீனில், அதை தான் எங்களுக்கு பார்க்க முடியுதுன்னாராம். திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம்னாராம். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ காலியாக வெள்ளை அடங்குது, அது உங்களுக்கு சொல்ல தெரியல, ஒரு கருப்பு புள்ளி மட்டும் தான் உங்க காணல தெரியுது. திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம், திஸ் இஸ் கால்ட் மிஸ்ஸிங் டைல் சின்ரோமா. ஒரு வீட்டில் 10,000 ஓடு இருந்துச்சுன்னா வீட்டு காமிக்கு முன்னே செல்வாங்க, எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பார்த்து ஓரமாக பார்த்தீங்களா அந்த 4 ஓடு அங்கே இல்லைங்க. அது கால் மிஸ்ஸிங் டைல் சின்ரோமா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கிறோம், எங்கே கொஞ்சம் குறை உண்டோ அந்த குறைவை நோக்கி தான் நம்முடைய கண்கள் செல்லுவோம். அதே தான் ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் நடந்தது, அதே தான் இது இங்கே நடக்கு. 12 பேரை வந்து ஸ்பையிங்க்கு அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கானானுக்கு. 12 பேர் பார்த்தது என்ன சொல்லலாம், ஐயோயோ அவங்க பெரிய ராட்சசங்க இருக்காங்க, நம்ம போக முடியாது, நம்மளை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறச்ச காலை மாத்திரம் சொல்லுகிறார், நம்ம ஈஸியாக அவங்களை மேற்கொள்ள முடியும்னு சொல்லுகிறார். ஒரே ஒரு 2 விதமான மக்கள், ஒரே ஒரு சிச்சுவேஷன். கிறிஸ்துவுக்குள் புரியும், அப்படி யூ லுக் அட் யர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். சேம் சிச்சுவேஷன் கேன் பி லுக் டிஃப்ரெண்ட், 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒன்று வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம், இன்னொன்று வந்து நெகட்டிவாக பார்க்கறது, ரைட்? அண்ட் ஆல் த சைன்ஸ் ஆஃப் காட் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், தே சா எவ்ரி திங் பாசிட்டிவ்லி, தே சா இட் ஆஸ் பெனிஃபிட்ஸ். கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மையும் எதுவாமே எல்லாமே பெனிஃபிட்ஸ் கேட்டகரி தான். நத்திங் இஸ் செட் ஆஸ் டிஃப்ரெண்ட், இது வந்து ரொம்ப மோசமானது அப்படி கேட்டகரைஸ் பண்ணலங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் வாழ்க்கையில் அப்படி தாங்க பார்க்கணும். We have to look at life from a positive perspective. That's what all the saints of God looked at life in their lives. So the divine benefits, initiator of benefits, individual benefits, inclusive benefits. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டினுடைய முடி தாசர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவள் வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையிலே சுவாமி, ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி வந்து கொண்டே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அத்தனை துன்பங்கள் வந்தாலும் 24:1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆம் சுவாமி, ஆசீர்வாதத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை அவர் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அநேக சமயங்களில் எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்று சொன்னால் துன்பமே இல்லாதபடிக்கு வெறும் பாசிட்டிவான காரியங்களை மாத்திரமே நாங்கள் ஆசீர்வாதங்கள் என்று அறிக்கிறோம். அதையே எங்கள் நன்மைகள் என்றும் பெனிஃபிட்ஸ் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படி இராதபடி காண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதையெல்லாம் அனுபவிக்க வரவிடுகிறாரோ அத்தனையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளாய் காண எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்காத எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். நீ அனுமதிக்காதபடி எங்கள் வாழ்க்கையிலே டெஸ்டிங் வரவில்லை சாமி, ட்ராஜடி வரவில்லை ஆண்டவரே, ட்ரபிள்ஸ் வரவில்லை சாமி, எல்லாவற்றையும் நீ தருகிற ஒரு நோக்கத்தோடு கூட தருகிற சாமி. ஆமா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் ஜெயண்ட் ஓகே போல எங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், வி நீட் த ஸ்ட்ரகிள்ஸ், வி நீட் த ஸ்ட்ரெயின், வி நீட் த ஸ்ட்ரெஸ், வி நீட் த ஸ்ட்ராம்ஸ், வி நீட் த சீசன்ஸ் ஆஃப் சஃபரிங் ஆண்டவரே, அனுப்பும் ஆண்டவரே, அவற்றின் கூட எங்களை உருவாக்கும், எங்களை மஷ்ரூமான உருவாக்க விரும்பவில்லை சாமி, பெரிய யோகா ஓக்ட்ரியாக உருவாக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஓக்ட்ரியாக உருவாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். லார்ட் சென்ட் அஸ் லார்ட், whatever you want to send us in our lives, help us Lord to look at the whole life under one title, that is benefits. அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் எடுத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது நாளைய தினத்தை இன்று பார்ப்பது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த தலையங்கத்தோடு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்கிற கொரிந்தியர் 5:6 கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். மேகங்களற்ற நீல நிற வானத்தை கூர்ந்து பார்ப்பது நமக்கு பிடிக்கும். நம்முடைய சிருஷ்டிகரின் மகிமையான படைப்புகளில் ஓர் அழகிய பகுதி இந்த வானம். இது நம்முடைய சந்தோஷத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வானத்தை கண்டு விமான ஓட்டிகள் எவ்வளவாய் மகிழ்ந்திருப்பார்கள். அவர்கள் பறப்பதற்கு ஏற்ற சிறந்த வான்வெளியை பல அடைமுறைகளை கொண்டு விபரிப்பார்கள். அதில் நமக்கு மிகவும் பிடித்தது நாளைய தினத்தை நீ இன்றே பார்ப்பது. நாளைய தினத்தை இன்றே பார்ப்பது என்பது நமது பார்வைக்கு அப்பால் பட்டது. சொல்ல போனால் இன்று நம்மை நோக்கி வரும் காரியங்களை கூட சில சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று வேதாகமம் கூறுகிறது, யாக்கோபு 4:14. ஆனால் வரையறைக்கு உட்பட்ட நம்முடைய பார்வை விரக்தியை உண்டாக்க தேவையில்லை. மாறாக நாம் மகிழ்ந்திருக்கலாம். ஏனெனில் நம்முடைய எதிர்காலத்தை முற்றும் காண்கிற தேவன், அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்துள்ளோம். அதில் ஒவ்வொரு நாளிலும் நாம் எதிர்கொள்ள போகும் சவால்களையும் அதன் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் நாம் கலங்க தேவையில்லை. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு அறிந்துள்ளார். ஆகவேதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:6 நம்பிக்கை அளிக்கும் விதமாக அந்த வார்த்தைகளினால் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைய தினத்தையும் நாம் காணாத எதிர்காலத்தையும் நம்பிக்கையோடு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் வாழ்வை எதிர்நோக்கி வரும் எக்காரியங்களை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் தேவனோடு நடக்கிறோம். நமக்கு முன் இருப்பவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவற்றை கையாள அவர் பலம் உள்ளவராய் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார் இல்லையா? ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான வார்த்தைகளையும் தேவ செய்திகளையும் இனிய பாடல்களையும் உயிருள்ள தேவ சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இன்றைய நாளிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

உதவி செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர்

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கு. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். ஒரு மனிதனுக்கு தன் மனைவியோடு பேசி அவளுக்கு காரியங்களை புரிய வைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. எனவே அவனுக்கு தன் மனைவிக்கு காது செவிடாகிவிட்டதோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இதை அவளுக்கு தெரியாமல் சோதித்து பார்த்து விட வேண்டும் என்று அந்த மனிதன் யோசனை பண்ணினான். ஒரு நாள் அவன் ஒரு அறையில் சேரில் உட்கார்ந்து கொண்டான். அந்த அறையில் சற்று தூரத்தில் அவனுடைய மனைவி பின்புறம் திரும்பி நின்று கொண்டிருந்தாள். அந்த மனிதன் மிகவும் மெதுவாக, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். ஒரு பதிலும் வரவில்லை. சற்று பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு மீண்டும் அவன், நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். இந்த முறையும் அவனுக்கு பதில் இல்லை. இன்னும் சற்று அருகில் சென்று, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். மீண்டும் பதில் வரவே இல்லை. கடைசியாக அவன் தன் மனைவிக்கு பின்னால் மிக அருகில் நின்று கொண்டு, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். உடனே அவனுடைய மனைவிக்கு பயங்கர எரிச்சல் வந்தது. இதோடு நான் 4 ஆம் என்று சொல்லிவிட்டேன் என்றாள். அப்பொழுதுதான் அவள் கணவனுக்கு விஷயம் புரிந்தது, தனக்குத்தான் காது கேட்கவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் அநேக சமயங்களில் நம்மிடம் குறைவுகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றவாளி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறினார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று கூறினார். ஒருமுறை இயேசு கிறிஸ்துவிடம் வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்றும் அந்த ஸ்திரீ மட்டுமே பாவி என்றும் எண்ணம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பதில் சொல்லும்படி ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்றார். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் இயேசு சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தாமல் அவளை மன்னித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அவளை அனுப்பி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் குற்றங்களை உணராமல் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளும் வளரட்டும்.

வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிரியங்களின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவருமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்கிற நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்டத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களினாலும் பல்லுகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீக்குதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாசையிலே அர்மாகிதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பல்லோகத்தின் ஆலயத்துள்ள சிங்கசத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாம போயின. தாளந்து நிறையான பெரிய கல் மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தன. அந்த கல் மலையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 51 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவுமுடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அதனால இங்கே தாவீது ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜபம்னா, இரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இப்போ நாம் ஜபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம், எப்படியெல்லாம் ஜபித்தார்கள், அந்தந்த முறைகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்போ இரத்தப்பழி நீங்க நாம் ஜபிக்க வேண்டுமா? அது எங்கள் தாவீது தான் இரத்தப்பழி நீங்கள் ஜபிச்சாருன்னா நாம் ஏன் ஜபிக்கணும் அப்படின்னா, இல்லை என்பவன்ல, இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மேலும் இரத்தப்பழி சுமந்திருக்கிறது, அதனால் அந்த இரத்தப்பழி நீங்கும்படியாக நாம் ஜபிக்க வேண்டுமா? பாருங்கள், முதல் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது முதல் இரத்தப்பழி எங்கே வந்தது அப்படின்னாக்கா, ஆதியாகமம் புத்தகம் 14 பார்த்தீங்கன்னா, இந்த காயினையும் ஆபேலையும் ஆண்டவர் என்ன செய்ய காணிக்கை படைத்தாங்க. அதில் ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அதனால் காயின் வந்து தம்பி மேலே ரொம்ப ஆத்திரப்பட்டு அவனை என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். அதுதான் ஃபஸ்ட்டு மர்டர், நம்ம உலகத்தில் தோன்றின ஃபஸ்ட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் 4:10, அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், அழகாக சொல்கிறார் பாரு, அவங்க கொலை பண்ணி செத்துப்பிட்டான், அவனுடைய ரத்தம் அங்கே என்ன செய்தான், ஆண்டவர் சமூகத்தில் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்றார். அந்த ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அது அப்படின்றது தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி அடி தலையை வெட்டி, இப்போ இந்த மணிப்பூரில் பார்த்தா ஒருத்தருடைய தலையை வெட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க, ஒரு இதில் சொறிவு இருக்கிறாங்க. அப்படி இரத்தப்பழிக்கு அஞ்சாத மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய தேசத்தில் அது சாபத்தை கொண்டு வரும். அந்த இரத்தப்பழி வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு, குடும்பம் குடும்பமாக அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கு அது சாபத்தை கொண்டு வரும்ன்று அறியாமல் இருக்கிறாங்க. அவனுடைய பக்தி அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, இரத்தம் சிந்தினா அந்த இரத்தப்பழிக்கு ஆளாவா என்று. அன்பாளி, இதை சொல்லும்போது எனக்கு வந்து, இப்போ நம்ம எப்படி இரத்தப்பழிக்கு ஆளாயிருக்கிறோம் அப்படின்றத, நம்ம தேசத்தில் நடக்கிற இந்த அக்கிரமங்கள் எல்லாமே தேசத்தில் வசிகர்கள் மேலே தாங்க இருக்குது. அன்பாலே, இன்றைக்கி பாருங்கள், அழகாக 2000 முன்பாக தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. தோமா, ஆண்டுடைய சீஷன் தோமா, அவர் வந்து சுவிசேஷத்தை சொன்னார், நல்லது தான் செஞ்சார். மத வெறியனாக இருந்த ஒருவன் கயவன் என்ன செஞ்சான், அவரை கொலை பண்ணான், ஈட்டியால் குத்தி கொலை பண்ணான். இப்படி கொலை பண்ணி அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த ரத்தம் நம்ம மேலே சாபமாக நம்முடைய தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலே இருக்கிறோம். அன்பாலே, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த இரத்தப்பழியை என் மேலும் என் தேசத்து மேலும் என் தேசத்தின் மக்களிலிருந்தும் என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சாதான் அந்த இரத்தப்பழி நீங்கும். உண்மையிலே அந்த தோமா, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நான் போயிருந்தேன், 2 தங்கி அந்த நைட்டை ஜோம் பண்ணுறதுக்காக போயிருக்கும் பொழுது, அங்கே அதிகாலையில் 4 நான் அந்த கோயிலுக்குள்ளார ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கோயில் உள்ளார அப்போ அங்கே இருந்த கோயில் பிள்ளை, அவர் வந்து என்ன செஞ்சார், எங்கேருந்து வரீங்க அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அந்த கோயிலில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்தார். அப்போ அந்த சிலுவையை பற்றி சொன்னார். அந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் தோமா கையாலே செய்த சிலுவை அங்கே இருக்கிறது. அது 2 சிலுவை தான் செஞ்சாராம், ஒன்று கோவாவில் இருக்குது, ஒன்று சென்ட் தாமஸ் மவுண்ட்டு சென்னையில் இருக்குது அப்படின்னார். இந்த சிலுவையினுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா அப்படின்னார். என்ன அப்படின்னா, இதை தூரத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸுடைய முகம் அதில் தெரியும் அப்படின்னார். அந்த சிலுவையில் வந்து ஏசாண்டருடைய மூஞ்சி தெரியுதுங்க. தூரத்தில் கிட்ட வந்து பார்த்தா அது சிலுவை, எட்டிருந்து பார்த்தாக்கா அது வந்து ஆண்டருடைய முகத்தை அப்படியே வடிவமைச்சிருக்கிறார் தோமா. அடுத்து என்ன சொன்னார்னா, எனக்கு அடுத்த காரியம் தான் அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. இது வந்து இந்த சிலுவை வந்து குருதி சிந்தும் சிலுவை அப்படின்னு சொன்னார். குருதி சிந்தும் சிலுவைனார். அது என்னங்க குருதி சிந்தும் சிலுவைன்னா, தோமா என்னைக்கு உயிர் விட்டாரோ அன்னைய நாளில் ஒவ்வொரு வருஷமும் அந்த சிலுவையிலிருந்து ரத்தம் வெளிப்படுகிறது. வெள்ள துணியால் ஒத்தி எடுத்தாக்கா வெள்ளை துணி அப்படியே சிவப்பாக இருக்கும், சிவப்பு டாட் டாட்டாக வந்திருக்கும். அப்போ இன்னே வரைக்கும் இத்தனை வருஷமாக அந்த சிலுவையிலேருந்து அந்த ரத்தம், பச்சை ரத்தம் என்ன செய்தான், குருதியை சிந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னார். அதனுடைய காரியத்தை சொன்னார். இந்த வெள்ளக்கால காலத்தில் தான் இந்த கோயிலை கட்டினாங்க. அப்போ இது வந்து காடாயிடுச்சு, ரத்தம் சிந்தியா அவர் சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாரும் வந்து எதுவும் பண்ணலை. அப்புறம் வெள்ளக்காரங்காலத்தில் இதை தோண்டும் போது இந்த இடத்துல தோமா உயிர் விட்ட இடத்துல அவர் வந்து ஏதோ தோண்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு மண்மேடாக இருந்த தோண்டியிருக்கும்போது மண்மேடை தோண்டும்போது இந்த சிலுவை தட்டுப்பட்டது. இந்த சிலுவையை எடுத்து பார்த்தாக்கா அந்த சிலுவையில் பச்சை ரத்தம் அப்படியே இருந்ததுன்னு சொல்கிறார். எப்போ அவர் உயிர் விட்டார், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த சிலுவையில் அப்படியே அவர் அந்த சிலுவையில் வச்சு அவர் முட்டி போட்டு ஜோம் பண்ணிகிட்ருக்கும்போது தான் பின்னாடி வந்து அவரை குத்தின அந்த கயவன் என்ன செஞ்சான், மதவெறி பிடித்த அந்த நாய் என்ன செஞ்சது, குத்துச்சு. அந்த மதவெறி பிடித்தவன் வந்து குத்தும்போது அந்த சிலுவையிலே அப்படியே உயிரை விட்டுட்டார். அந்த ரத்தம் ஃபுல்லாக சிலுவையில் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அது அப்படியே அந்த சிலுவை என்ன செஞ்சுது, மண்மேடாக மாறி அப்படியே அதை யாரும் பராமரிக்கிறதுனால விட்டாச்சு. வெள்ளக்காரங்காலத்தில் அதை தோண்டி எடுக்கும்போது அப்போ ஆங்கிலேயர் வந்து அது அவங்க தான் கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலை, அந்த சிலுவை வச்சு ஆங்கிலேயர் தான் கட்டியிருக்கிறாங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த சிலுவையில் அந்த பச்சை ரத்தம் காணப்பட்டு தான். அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு கிடச்சிட்டு அந்த சிலுவை வச்சு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் வருஷா வருஷம் அந்த டேட்டில் அவர் உயிர் விட்ட அந்த தினத்தில் அந்த சிலுவையிலிருந்து குருதி சிந்தப்படுகிறது. அதை துணியால் அப்படி ஒத்தி எடுக்கும்பொழுது சிவப்பு ரத்தம் அதில் படுகிறது என்று அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாகிடுது. அப்போ இந்த இரத்தப்பழி இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி அது என்ன செஞ்சிட்ருக்குது, பேசிகிட்ருக்குதா இல்லையா? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்டவருடைய சீசன் சிந்தன ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இரத்தப்பழிக்கு ஆளாகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஜெபிக்கணும். அன்பாவில் இன்றைக்கி எத்தனை பேர் அபாஷன் பண்ணுகிறார்கள், அதெல்லாம் இரத்தப்பழி. இன்றைக்கி பிள்ளை வேண்டான்னா இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அபாஷன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அது பெரிய பாவம். எனக்கு ஆண்டவர் பேசினார், என்னுடைய பாவத்தையெல்லாம் நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது உம்முடைய ஆண்டவர்கிட்ட என்னுடைய பாவத்தை நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னுடைய நான் செஞ்ச பாவத்தை கொஞ்சம் எனக்கு நினைவுபடுத்துங்கன்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா 1:18, வழக்காடும் வாருங்கள், ஏசியா 1:18, கர்த்தர் உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போலும் வெண்மையாக்குவேன், அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் அப்படின்னார். இது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இரத்தாம்பர சிவப்பு அப்படின்னாக்கா, அப்போ தான் நான் ஆண்டவரை அறியாத முன்னாடி ஒரு குழந்தையை நான் எங்களுக்கு நாங்கள் அபாஷன் பண்ணது ஞாபகப்படுத்தினார், அதை நான் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணேன். அன்பாவில்லை, அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம எப்படியாக நம்முடைய ரத்தம் எப்படியாக நம்ம சிந்தப்படுகிறது, அந்த இரத்த பழிக்கு நாம் ஆளாகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தார். அவர் என்ன பாவம் செஞ்சீங்க ஜோம் பண்ணுங்கன்னா, ஏழை அப்பாவினுடைய ரத்தம் உன் வஸ்திரத்தின் ஓரத்தில் காணப்படுகிறதுன்னார் எரேமியால். எரேமியா 2:34 ஆண்டு பேசினார். அப்போ எல்லா பாவத்தையும் காட்டினார். இந்த ஏழை அப்பாவினுடைய உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றம் இல்லாத ஏழை ஆத்துமாவின் ரத்தம் காணப்படுகிறது அப்படின்னார். காணப்படுகிறதுன்னு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பேசினார். அப்போ தான் அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க ரத்தம் காணப்படுதுன்னு சொல்கிறார், யாரையாவது ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா, ஐயோ நான் யாரையும் அடிச்சது இல்லைங்க, நான் வாத்தியாருங்க அப்படி, என் ஒய்ஃபை கூட அடிச்சது இல்லை அப்படின்னார். இல்லை போய் தனியாக ஜோம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்கள் பாவத்தை காட்டுவார் அப்படின்னு. போய் தனியாக ஜோம் பண்ணும்போது 10 நிமிஷம் சென்று அவர் வீல்னு கத்துறாரு, பிரதர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஸ்கூலில் ஒரு பையனை நான் முழுங்க குச்சால் அடிச்சுட்டேன், அதில் கணு இருந்தது, அவன் மண்டையில் பொத்துக்கிட்டு அந்த குச்சை நான் எடுத்த உடனே பீச்சிக்கிட்டு வந்து ரத்தம் என் மேலே அடிச்சுது, என்னுடைய ஷர்ட்லாம் நனைஞ்சு போச்சு. அதன் பிறகு அவங்க அப்பா அவனுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். வீட்டில் போயிட்டு அவன் அப்பா அம்மா எல்லாம் ஊரே திறந்து வந்து போச்சு, என்னை ரூமில் போட்டு சாத்திட்டாங்க. அந்த வாத்தியாரை இட்டுட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல், இந்த பையன் தப்பே பண்ணல, இந்த தப்பு பண்ணாத பையனை இவர் அடிச்சிட்டாரு அப்படின்னோடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்களாம், ஹெட் மாஸ்டர் மற்ற வாத்தியாருங்கெல்லாம், இல்லை இல்லை உன் பையன் தான் தப்பு பண்ணான், அதனால தான் எங்கள் வாத்தியார் அடித்தார் அப்படின்னு சொல்லி அப்படியே பழியை அவன் மேலே திருப்பிட்டான். ஆனால் அந்த பையன் தப்பே பண்ணல. அன்றைக்கி இவர் அடித்த உடனே அடுத்த பையனை சொல்லிட்டான், சார் இவன் தப்பு பண்ணல சார், இவன் தான் சார் தப்பு பண்ணான், ஏய் இவன் தான்டா தப்பு பண்ணான்னு இவர் என்ன செஞ்சிட்டார், அவன் மேலே பழியை வச்சார். இப்போ ஏழை அப்பாவினுடைய ரத்தம், குற்றமில்லாத ஏழை அப்பாவினுடைய ரத்தம், இதை படிக்கும்போது எனக்கெல்லாம் சிரித்து போச்சுங்க. இன்னைய வரைக்கும் உன் சட்டையில் காணப்படுதுன்னு சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ அந்த ரத்த பழிக்கு அவர் ஆளாயிருப்பார். இன்றைக்கி நிறைய பேருங்க இன்றைக்கி அதுதான் இதெல்லாம் தான் நமக்கு சாபமாய் வருகிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு நிலத்தில் ஒருத்தர் ஒரு பொண்ணை கர்ப்பிச்சு கொலை பண்ணி என்ன செஞ்சார், கிணத்துல போட்டார் தற்கொலை மாதிரி. அந்த நிலமே உருப்படாத போயிடுச்சு. அந்த தலைமுறையாக அந்த சாபம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த குடும்பத்தில். அதனால இன்றைக்கி இப்படிப்பட்ட சாபத்திலேருந்து நாம் விடுதலை அடைய இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த ரத்த பழிக்கு நீங்களாக்கி என்னை விடுதலை செய்யும். இன்றைக்கி நம்ம தேசத்து மேலே ரத்தப்பழி இருக்கிறதுங்க. இந்திய தேசத்து மேலே தோமாஸ் இந்தன ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தப்பழி நீங்களாக நம்ம ஜெபிக்கணும். இதை சொல்லும்போது எனக்கு ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த செங்கடலை கலந்து போகும்போது ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து திசை தப்பி போனாங்களாம். அது ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே போயிட்டாங்க போல இருக்குது. அந்த ஆதிவாசிகள், அந்த காட்டுவாசிகள் அவங்கள பார்த்து, அந்த யூதர்களை பார்த்து, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் உள்ளார நுழையணும்னா எங்கள்கிட்ட எங்களோடு ரத்த உடன்படிக்கை பண்ணணும்னு சொன்னாங்களாம். அன்பாலே அந்த ரத்த உடன்படிக்கை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, யூதர்கள் ஆப்பிரிக்கன்காரங்க அவங்க கையை வலது கையை இடது கையை கீச்சுப்பாங்க. யூதன் அவனுடைய வலது இடது கையை கீச்சு ரெண்டு கையும் வச்சு இந்த ரெண்டுத்தையும் அப்படி கிராஸ் மாதிரி வச்சு ரத்த உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். அது பேர் ரத்த உடன்படிக்கைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவங்கள சண்டை போட மாட்டாங்க, அவங்கள தன்னுடைய ஜனமாக ஏற்றுப்பாங்களாம். அந்த ஆப்பிரிக்கா தேசத்து மக்கள் யூதர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ரத்த உடன்படிக்கை எப்போ யூதர்கள் பண்ணாங்களோ அந்த ஆப்பிரிக்கன் மக்கள் இடத்துல, அதுலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு சாபம் வந்துச்சாங்க. சாபம் வந்து எல்லாருக்கும் வியாதி, அற்பாயுசில் போகிறது, வறுமை, பஞ்சம், ஐயோ பயங்கரமாக இருந்தது. அந்த நாட்டே ஆட்டி அழகழிச்சு தான். அப்போ மூன்று புதர் மனிதர்கள்னு சொல்கிறாங்க. இது வரலாறுல இருக்குது, ஆப்பிரிக்கானுடைய வரலாறுல இருக்குது. மூன்று புதர் மனிதர்கள் அப்படின்றாங்க. அவங்க பேர் புதர் மனிதர்கள் தான் சொல்கிறாங்க, யாருன்னே தெரியாது, பேரே தெரியாது. அவன் வந்து என்ன செஞ்சாங்களாம், இந்த ஏன் ஆப்பிரிக்கா தேசத்தில் சாபம் வந்திருக்குது, இன்ன வரைக்கும் உருப்படாத இருக்குது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக, வெறும் வியாதி, காயிலா, மரணம் இப்படிலாம் இருக்குது, வறுமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த லைப்ரரி, அடுத்தது மியூசியம், இதெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த மூணு வாலிபர்கள். அப்போ பண்ணும்போது தான் ஒரு லைப்ரரியில் இப்படியாக அந்த ஆப்பிரிக்கானுடைய வரலாற்றில் இப்படி யூதர்கள் உள்ள நோஞ்சோடனே அவங்க ரத்த உடன்படிக்கை பண்ணார்கள் இத்தனை அந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அந்த புது அந்த இதை எழுதி படிச்சிட்டாங்க. பார்த்தா அதிலிருந்து தான் இவங்களுக்கு அந்த சாபம் வந்தது. அப்போ அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணதுனால, அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணதுனால அந்த சாபம் வந்ததுன்றதை அறிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த புதர் மனிதர்கள் போய் புதரில் போய் தான், மறைவிடத்தில் போய் தான் மூணு மலை இருக்குமா, அந்த மூணு மலையில் தான் விக்கிரகாராதனை பண்ணுற ஒரு பூசாரிகள், மூணு பூசாரிகள் வந்து அந்த தேசத்தையே பாழ்பிடித்து பில்லு சூனியம் வைத்து கொண்டு காசை பிடுங்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாங்களாம். அந்த மூணு மலைக்கு கீழே உள்ள புதரில் போய் இவங்க மூணு பேரும் ஜெபிச்சாங்களாம் பல நாட்கள் ஜெபித்தாங்களாம். அப்படி ஜெபிக்கும்பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம், மழை பயங்கர பெஞ்ச அந்த நைட்டில் மின்னல் வந்து தாக்கி அந்த மூணு மலையில் இருந்த உயர்ந்த அந்த மலை மேலே இருந்த அந்த டெம்பிள் கோயில்கள் எல்லாம் அந்த எல்லாம் செதறுண்டு போய் அந்த கட்டடம்லாம் உழுந்து அந்த மூணு பூசாரும் ஒரே டைமில் செத்து போனாங்களாம். அந்த மந்திரவாதிகள் அவன் செத்து அந்த காரியங்களெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த நாட்டுக்கு பெரிய சுவிசேஷம் ஆசீர்வாதம் வந்துச்சு. அந்த நாடு இன்றைக்கி கிறிஸ்தவ நாடாக மாறி இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. மரணம் நின்றுச்சு, எல்லாமே நின்றுச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்த ரத்த உடன்படிக்கையினால் சாபம் அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள் அந்த அதுக்கப்புறம் அந்த புதல் மனிதரை காணாம். அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்கள பற்றி எதுவே இல்லை, அவங்க எங்கே மறைஞ்சாங்கன்னு தெரியலன்றான். அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, அநேக ரத்தம் சிந்திருக்கிறார்கள் அப்பாவிகள். அப்படிப்பட்ட அந்த ரத்த பழிக்கு ஆளாகி இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில், அதிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தோமாயினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். ஆண்டவரே எங்கள் தேசத்து மக்கள் இன்றைக்கி எத்தனையோ விதத்தில் அநியாயமாக ஒவ்வொருத்தரை கொலை பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் ஊரில் அந்த கொலை வெறி, ரத்த வெறி பிடித்த மனிதர்கள் இன்றைக்கி அநேகரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாமே அந்த ரத்தப்பழி என்னை விட்டு, எங்களை விட்டு, எங்கள் தேசத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு, இந்தியாவை விட்டு ஆண்டவரே நீர் நீக்கும்படியாக உம்முடைய கிருபையை ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தரும் இரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள நாம் அந்த இரத்தப்பழியிலிருந்து நம்ம விடுதலையாக ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த இரத்தப்பழிக்காக நம்ம ஜெபிப்போம், இரத்தப்பழி நீங்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும். ஆண்டவரே, எங்கள் தேசத்து மேலே, எங்கள் மேலே ஆண்டவரே இந்த இரத்தப்பழி தானாகவே சுமந்திருக்கு. ஆண்டவரே, இந்த இரத்தப்பழியிலிருந்து நானும் நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இரத்தப்பழியை அறிக்கையிட்டு ஆண்டவரே, எங்கள் தேசத்து மேலே அந்த இரத்தப்பழி இருக்கிறது, அந்த இரத்தப்பழியை நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. எப்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே ஆபேலுடைய இரத்தம் ஆண்டவரே உம்முடைய என்னை நோக்கி கூப்பிடுகிறது பூமியிலேருந்து சொன்னீங்க, அதே போல் ஏழை அப்பாவிகளுடைய ரத்தம் எத்தனை பேர் இன்றைக்கி சிந்திருக்கிறாங்க, அந்த மணிப்பூரில் எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு ஆண்டவரே. அந்த மணிப்பூர் ஆண்டவரே ரத்தத்தினால ஆண்டவரே சாபத்தை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. மக்கள் அறியாமையில் பக்தின்ற வெறியில் ஆண்டவரே அவங்க பக்தி ரத்தத்தை சிந்த சொல்லுது, ஆனால் உம்முடைய பக்தி ஆண்டவரே ரத்தம் சிந்தப்பட்டவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுது ஆண்டவரே. இந்த இரத்தப்பழிக்கு ஆண்டவரே ஆளாகாதபடிக்கு, எங்கள் இந்திய தேசம் ஆளாகாதபடிக்கு ஆண்டவரே இந்திய தேசத்தை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திய மக்களை ஆண்டவரே கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னையும் எங்களையும் அந்த இரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு எங்களை ஆண்டவரே விடுதலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை அபாஷன் ஆண்டவரே எத்தனை கொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து அவர்களையும் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே அந்த இரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே என் மேலே, எங்கள் மேலே, குடும்பத்து மேலே ஆண்டவரே, எங்கள் சபையார் மேலே, எங்கள் தமிழ்நாட்டு மேலே இருக்கிற எல்லா இரத்தப்பழியும் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறீங்க, நீங்க போகிறீங்க, அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூலத்தை.

எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தீர்கள். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாக தக்கதாய், பொல்லாத வல்லமைகள் அதமாக தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே, you alone.

என்ன மகிமைக்கு பார்க்கிறார், ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். நீர் மகிமை உள்ளவர், நீர் மகத்துவமானவர், நீர் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. ஒருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல நிறைவாய் நிறைவாய்.

இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும்.

ஆசியர் ஆசியர் என் பரிசுத்தர் என் மகத்துவமுள்ளவர் உமை உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டு கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. சரீரங்கள் மேல கட்டுடி மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொரு சுகமாக கிருபைக்காக நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே

0: சத்தமா சொல்லுங்களை பாத்திரு
1: பாத்திரு.
0: Yes, hallelujah. You alone worthy of God.
1: ஏ பரிசுத்தரே இயேசுவே நீ பாத்திரரே.
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை, அந்த பரிசுத்தம் உள்ளவரை, அந்த மேன்மை உள்ளவரை, ஆச்சரியமானவரை, நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். Yes Jesus, we thank you Lord, we thank you Lord. நீ ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர், மகிமையும் கனமும் வல்லமை பெற்றுக்கொள்ள பாத்திரர், மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்.

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உண்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உண்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உண்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொம்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரிகளால, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டாம், இவன் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டுல ஒரு மிகப்பெரிய வீட்டுல தன் மகனை ஒருத்தனை ராஜாவை மாத்த போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்ற, என் தகப்பனும் என் தாய்வனே கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ, யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க. சொந்த சகோதரனுக்கு, பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமியில் 17 அதிகாரத்தை வாசி பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவன் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவன் சொல்றான், தாவீது இங்க வரம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தனும் அங்க சாப்பிட முடியாது. யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவர் கை வச்சாதான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்களுக்கான, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாயிலே கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டாம் சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

அவரே நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே நம்மை நிரப்புகிறவர், அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். நல்லா கரங்களை தட்டி எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் தலையை உயர்த்துகிறவரே.

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் கே

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பொய் எங்க பார்த்தாலும் பொய். சில பேர் வாய திறந்தாலே பொய் சரளமா வருது. இதுல பொய்களை ரெண்டா வேற பிரிச்சுக்கிடுறாங்க, ஹார்ம்ஃபுல் லைஸ், ஹார்ம்லெஸ் லைஸ். அதாவது தீமை விளைவிக்கும் பொய், தீமை விளைவிக்காத பொய். அத ஒயிட் லைஸ்னு சொல்றாங்க. இந்த ஹார்ம்லெஸ் லைஸ்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இத சொன்னா பரவாயில்லைன்னு வேற வாக்குவாதம் பண்றாங்க. இன்னைக்கு நான் அதிகமா பேசப்படுற பொய்களை சொல்லவா? டீ கடைக்காரர், இப்ப போட்ட வடைதான் சார். மெடிக்கல் ஷாப்காரர், பேருதான் வேற, அதை விட இது நல்ல மருந்து சார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன், பத்தடி ஆழத்துல நல்ல தண்ணி, பக்கத்துல ரிங் ரோடு, ஐடி பார்க் வருது சார். காய்கறி கடைக்காரர், காலையில பறிச்சதுமா? சேல்ஸ் ரெப், இன்னியோட இந்த ஆஃபர் முடிது மேடம். கண்டக்டர், வழியில எங்கேயும் நிக்காது, பாயிண்ட் டு பாயிண்ட் சார். பள்ளி குழந்தை, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா? நண்பன், கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன்டா. கணவன் மனைவியிடம், உன் சமையல் சூப்பரா இருக்கு. மனைவி கணவனிடம், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்னு நினைச்சேன். இப்படி அடிக்கிட்டே போலாம். நாம எப்படி இருக்கிறோம்? சிறு சிறு பொய்கள் அடிக்கடி சொல்றோமா? பொய்யில சின்ன பொய், பெரிய பொய்னு பாகுபாடு இல்லைங்க. அது தீமை தருதோ இல்லையோ அது பொய் தான். கடவுள் பொய்யையும் பொய் சொல்றவங்களையும் வெறுக்கிறாரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இனிமேலிருந்து பொய் சொல்லாம உண்மைய மட்டுமே பேசுவோம். நான் ரொம்ப பிஸி, உங்ககிட்ட இப்பதான் பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. இதோ இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். இப்படிப்பட்ட சிறு சிறு பொய்களையும் தவிர்ப்போமே.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 17:20-26. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்றைய மனன வசனம் சங்கீதம் 34:3. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். மலைப்பிரசங்கத்தை மண்டாட்டு சொற்பொழிவு அல்லது ஜெபப்பிரசங்கம் என்று அழைத்து கடந்த 4 நாட்களாக அதை தியானித்து வருகிறோம். 5, 6, 7 ஆகிய அத்தியாயங்களிலே மத்தேயுவிலே உள்ள ஜபத்திற்கடுத்த படிப்பினைகளை இந்த பிரசங்கத்திலிருந்து இதுவரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்று தொடர்ந்து அதை நாம் தியானித்து இந்த தியான வரிசையை நாம் முடிப்போம். கூட்டுறவே நாட்டுயர்வு, நம் உயர்வு என்பது நாம் அறிந்த உண்மை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது பண்பாடு. நான் என்று கூறும்போது உதடுகள் ஒட்டுவது இல்லை, நாம் என்று உச்சரிக்கும் போதுதான் உதடுகள் ஒட்டுகின்றன என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தன்னலம் மறந்து பொதுநலத்தை நோக்க வேண்டும் என்ற கூட்டு சிந்தையை இவர் இயேசுவின் மலை சொற்பொழிவில் இருந்து கற்றிருக்கலாம். இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தில் தெளிவாக உணரலாம். மத்தேயு 6:9-13. எங்கள் விண்ணக தந்தையே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் விண்ணிலே செய்யப்படுகிறது போல மண்ணிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற

அதுபோல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இதிலும் மேலான ஜபமுண்டோ? பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அறிந்திருந்த ஜபவீரன் இயேசுவின் புனித வார்த்தைகள் இவை. சில சபைகளில் இந்த ஜபத்தை கிளிப்பிள்ளை போல் அர்த்தமற்று சொல்லிவிடுவதால் மற்றவர்கள் இந்த ஜபத்தை அறவே அகற்றிவிட்டனர். துர்ப்பிரயோகத்திற்கு பரிகாரம் அப்பிரயோகமா? குடும்ப ஜபங்களில் இந்த ஜபத்தை சொல்லுவது பேராசீர்வாதம். இந்த ஜபம் காரியங்களை முக்கியத்துவ ரீதியில் வரிசைப்படுத்துகிறது. இட் செட்ஸ் திங்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. முதலாவது தேவநாமம், இறை அரசு, திருச்சித்தம். அடுத்து நமது உடலுக்கடுத்த தேவைகளும் பிறரோடுள்ள உறவும். மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகமாயிருந்தாலும் உடல் பலவீனமானது. இந்த மன்றாட்டில் வரும் எங்கள், எங்களுக்கு, நாங்கள், எங்களை என்ற பதங்கள் பன்மையையே குறிக்கின்றன. ஆம், கூடி வாழ்வோம், கோடி நன்மை பெறுவோம். கர்த்தரது ஜபத்தில் உள்ள ஏழு விண்ணப்பங்களில் உடலுக்கு அடுத்தது ஒன்றுதான். அனுதின ஆகாரத்திற்காய் ஜபிக்க வேண்டும். ஆனால் அதுவே நமக்கு பிரதானமாகிவிடக்கூடாது. நித்திய காரியங்கள் அதைவிட முக்கியமானவை. இந்த ஜபத்தில் உள்ள ஏழு வேண்டல்களையும் ஒவ்வொன்றாய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். மங்கும் உங்கள் ஜப வாழ்வு மலரும். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உம் திருநாமம், வருக உம் அரசு, பெருக உம் விருப்பம், வாழ்க உம் திருநாமம், ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துன மாண்பும், வாழ்க உம் திருநாமம், இன்றுபோல் என்றும் இறைவனே உமதே, வாழ்க உம் திருநாமம். ஆமேன். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான ஜெபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படவும், உம்முடைய ராஜ்யம் வரவும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிப்பதோடு எங்களுடைய முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும் அதற்காக நாங்கள் போராடி உழைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, குற்றங்களை, பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை கர்த்தாவே நீர் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் உம்முடையதுதானே, வல்லமை உம்முடையதுதானே, மகிமை உம்முடையதுதானே. எல்லாவற்றுக்கும் பாத்திரரான உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசிகளாகிய முதல் பிள்ளைகளாகிய எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம் திருநாமம் வாழ்க, உம் இறையரசு வருக, உமது திருநாமம் எங்கும் பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய ஜப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சியை, ஒரு பெரிய எழுச்சியை, ஒரு பெரிய புரட்சியை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதம் பணிகிறோம். எங்கள் ஜபங்களையும் எங்கள் துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாருக்குமே தெரியாததும் மறைவானதுமான இடத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற நாளாய் இந்த நாள் அமையப்போகிறது. இயேசு பெயர் சொல்லி அழைத்த இருவரை குறித்து இந்த நாளில் பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 19:2 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், ஐஸ்வர்யவானாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கும்படி காட்டத்தின் மரத்தில் ஏறினான். ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தபடியினால் இயேசுவை காணக்கூடாமல் இருந்தது. இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். அவன் இயேசுவை காண முடியாதபடி அவனுடைய சூழ்நிலைகளாகிய ஜனக்கூட்டம் அவனை நெருக்கி தள்ளினாலும், அதையும் மீறி அவன் இயேசுவை காண ஆர்வம் கொண்டதை இயேசு அறிந்து அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திலும் அவனை சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா என்று கூப்பிட்டார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு சகைவே பெயர் சொல்லி கூப்பிட்டவுடன் அவனின் பாவ வாழ்க்கை மாறினது, ரட்சிப்பு வந்தது. அடுத்ததாக யோவானின் புஸ்தகம் 11:1 மரியாள் மார்த்தாளின் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டிருந்தான் என்றும், லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், அதாவது மரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. பின்பு 38-39 வசனங்களை வாசிக்கும் போது, லாசருவை வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு செல்கிறார். 43 லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44 மரித்தவன் வெளியே வந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை பாவசாப கட்டுகள் இயேசுவை காணக்கூடாதபடிக்கு நெருக்குகிறதா? என்னை யார் நேசிப்பார், பார்ப்பார்கள், என்னை எல்லாரும் மறந்து விட்டார்களே என்று எண்ணுகிறீர்களா? உங்களை இயேசு பார்க்கிறார். உங்களை இன்று அவர் பெயர் சொல்லி அழைத்து உங்களை விடுவிக்கிறார். அப்படியாகவே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவனை, மரித்த லாசருவை பெயர் சொல்லி அழைத்தால் அவனுக்கு ஜீவன் உண்டானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கலாம், என் எதிர்காலம் என்னவாகுமோ, எல்லாம் மரித்த சூழ்நிலைகளில் காணப்படுகிறதே, நான் வியாதியில், கடனில், கண்ணீரில், பிள்ளைகளை குறித்த கவலையில், வெளியில் சொல்ல முடியாத அநேக போராட்டங்களில் இருக்கிறேனே என்று எண்ணுகிற உங்களை இயேசு பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களின் மரித்து போன சூழ்நிலைகளிலிருந்து இன்று உயிர் பெறப் போகிறீர்கள். யார் மறந்தாலும், நம் தேவன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஒருபோதும் மறந்து போகவே மாட்டார். உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். அன்று காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மறக்காத தேவன், வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை மறக்காத தேவன், படுகுழியில் நிர்வாணமாய் தள்ளப்பட்ட யோசேப்பை மறக்காத தேவன் உங்களையும் என்னையும் மறப்பாரோ? உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் யாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற வேளையில் தாவீது ராஜாவை ராஜாவாக்கினது போல, ஆகாரின் சந்ததியை பெரிய ஜாதியாக்கினது போல, யோசேப்பை நாட்டின் அதிபதியாய் மாற்றினது போல, உங்களையும் ஆக்க வல்லவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தாங்குவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது யோசுவா எப்புனேனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிருபையாய் புறப்பட்டார்கள். அதிலே யோசுவாவும் காலேபும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்களாய் காணப்பட்டார்கள். காலேபுக்கு 40 வயதாய் இருக்கும்போது மோசே மூலமாய் காலேபுக்கான வார்த்தை சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. அதை 85 வயதான போது காலேபு யோசுவாவின் இடத்திலே சொல்லுகிறார். 9வது வசனத்தில், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சொல்லி 45 வருடம் ஆகிறது, ஆனாலும் வார்த்தை மாறவில்லை. யார் மூலமாய் வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த நபர் இப்பொழுது இல்லை, மோசே இப்பொழுது உயிரோடு இல்லை, ஆனால் வார்த்தை இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். வருடங்களானாலும் சொன்னபடியே நிறைவேறும், சொன்னபடியே செய்யப்படும். அதனுடைய அடையாளம்தான் காலேப் சொல்லுகிறார், இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஏனென்றால் இன்னும் சுதந்திரிக்கவில்லை. சுதந்திரிப்பாய் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்களை வாழ வைத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? உங்களுக்கென்று கர்த்தர் தந்த வார்த்தை. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை தீபம் மங்கினது, ஏன் அணையவில்லை? ஆமே, காலே இங்கே சொன்னாரா, எனக்கு பலன் இருந்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன் என்று? இல்லை, கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார், என்னை சுதந்திரிக்க வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நான் சுதந்திரிக்கும்படிக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு என்னை உயிரோடே காத்தார். அப்பொழுது இருக்கிற பலனை கர்த்தர் இப்பொழுதும் தந்து கர்த்தர் என்னை முன்னோக்கி செல்ல கிருபை செய்து கொண்டிருக்கிறார் என்று காலே சாட்சியாகவும் விசுவாச அறிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் யோசுவாவுக்கு முன்பாக வைத்தபோது யோசுவாவுக்கு எப்படி அதை நிராகரிக்க முடியும்? யோசுவா காலேபை மனதார ஆசீர்வதித்து ஆமே எபிரோனை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். வார்த்தையை நம்பி ஆமே உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறிடுங்கள். நிச்சயமா எதை எதை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டாரோ அதை உங்களை சுதந்திரிக்க வைப்பார். உங்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு செய்யப்படும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட மாறாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அப்படியே சுதந்திரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதா, எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு ஆய் செய்கிற உண்மையுள்ள தேவனே, காலேபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, அவன் காதுகள் கேட்க சொல்லப்பட்ட வார்த்தை அவன் சுதந்திரிக்கும்படியாய் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றின எங்கள் பரலோக தேவன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்டபடியே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9. மிகவும் புத்தி கூர்மையும் சுறுசுறுப்புமான ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய வேகமும் விவேகமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். பிறவியிலேயே அவனுக்கு அப்படி ஒரு திறமை அமைந்திருந்தது. அவன் ஒரு கல்லூரியில் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய குழுவில் இணைந்து இன்னும் அநேக மாணவர்களும் ப்ராஜெக்ட் செய்தனர். தன்னை போலவே மற்றவர்களும் வேகமாக தங்கள் வேலைகளை செய்து முடித்துவிட வேண்டும் என்று அவன் அவசரப்படுத்துவான். அவனுடைய குழுவில் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நிதானமாகவும் மிகவும் மெதுவாகவும் தான் தன் வேலைகளை செய்வான். ஆகவே அந்த ஒட்டுமொத்த குழுவும் தங்கள் ப்ராஜெக்டை செய்து முடிக்க காலதாமதமானது. இவனுடைய நிதானமான வேலையை பார்க்க சகிக்க மாட்டாத அந்த வாலிபன், நீ இயேசுவின் 2 வருகையை விட மிகவும் மெதுவாக வேலை செய்கிறாய் என்று கேலி செய்தான். பிரியமானவர்களே, இவனைப் போலவே இன்னும் பலரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பேதுரு கூறின தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே இருக்கின்றனர். எப்படியெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்பார்கள். இந்த பரியாசக்காரனை போலவே இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை காலதாமதமாவது குறித்து பரிகசிக்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கிறதில்லை. கிருபையுள்ள தேவன் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை தாமதிக்கிறது. பிதா தமது ஆதீனத்தில் வைத்திருக்கிற வேலைகளை அறிவது நமக்கு அடுத்ததல்ல. நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் நினைக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒருவேளை தாமதிப்பதை போல தெரிந்தாலும் மனிதர்களை இவ்வுலகில் இருந்து பிரிக்கும் மரணம் தாமதிப்பதில்லை. எந்த வயதினரையும் மரணம் சந்திக்கிறது. வியாதிப்பட்டவர்களும் மறிக்கிறார்கள், மிகவும் ஆரோக்கியமாய் இருந்தவர்களும் திடீரென மறிக்கின்றனர். வாலிபர்களும் மறிக்கிறார்கள், வயோதிபர்களும் மறிக்கிறார்கள். மனிதர்களை திடீர் திடீரென மரணம் சந்திப்பதால் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும். மனம் போல வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் அதற்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று யார் சொல்லக்கூடும்? இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆகையால் நான் இன்று மரித்தால் என்னுடைய நித்தியத்தை எங்கே செலவு செய்வேன் என்ற கேள்வி நம் மனதை விட்டு ஒரு நாளும் நீங்கக்கூடாது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசனங்கள் வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. எனவே அவர் சீக்கிரமாய் வருவார். நாமும் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், அட்லீஸ்ட் முதல் ஐந்து வசனங்களை வாசித்தரலாம்.
2: First, let us read first five verses.
1: என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண் மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகள் உன் விரல்களில் கட்டி, அவைகளை உன் இருதய பலகைகளில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி, நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக.
2: My son, keep my words and treasure my commands with you. Keep my commands and live, and my law as the apple of your eye. Bind them on your fingers, write them on the tablet of your heart. Say to wisdom, you are my sister, and call understanding your nearest kin, that they may keep you from the immoral woman, from the seductress who flatters with her words.
1: இந்த வேத பகுதி ஆரம்பிக்கிற வார்த்தையே பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கு.
2: So when you look at the scripture portion as it starts, it is really amazing.
1: என் மகனே,
2: it says my son.
1: என் மகனே,
2: my son.
1: ஒருவரை நம்ம பல விதங்கள்ல நம்ம அட்ரஸ் பண்ணலாம், அவங்கள வந்து நம்ம வந்து கூப்பிடலாம்.
2: We can address a person in many ways.
1: ஆனால் ஒருவரை என் மகனே அப்படின்னு கூப்பிடுறது அன்பையும் உறவையும் ஆழமான ஒரு பிணைப்பையும் அது வெளிக்கொண்டு வருது.
2: But when you address a person as my son, that reveals the love, the care and the great relationship that he has.
1: அதுல ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, அதுல ஒரு பிணைப்பு இருக்குது.
2: That's a deep relationship or an association that is present there.
1: அதாவது ஏதோ நான் சொல்லணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற காரியம் கிடையாது இது.
2: It is not something that you just utter a word just for name sake.
1: அது ஏதோ கடமைக்கு நான் சொல்றேன் அப்படின்றது.
2: So it's just not for a name sake.
1: வேற வழி இல்லாம சொல்றேன் அப்படின்னு
2: இல்ல. It's not a word that is uttered because you find no other way.
1: கேட்டா கேளு கேகாட்டி போ அப்படின்ற மாதிரி இல்ல.
2: Not the way whether you listen to it or not.
1: ஒரு உத்தரவாதம் இல்லாத வார்த்தை கிடையாது அது.
2: It is not an irresponsible word.
1: அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உள் உணர்வோடு உத்தரவாதத்தோடு ஒரு உண்மையோடு வெளிப்படுகிற ஒரு வார்த்தை.
2: That is a word that comes deep from your heart with a deeper responsibility and a relationship in it.
1: ஆண்டவர் கூட நம்மட்ட அப்படிதான் பேசுறாரு.
2: That is how even God speaks with us.
1: ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து பேசுறாருன்னு நினைக்காதீங்க.
2: Don't think that a father is speaking to his son.
1: இவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதினார்.
2: So Holy Spirit has written all these things.
1: நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்.
2: The Lord has made us his children through Jesus Christ.
1: அவருடைய குமாரராக குமாரத்திகளாக தேவன் நம்மை அவருக்கென்று கொண்டிருக்கிறார்.
2: The Lord has got us as his sons and daughters for himself.
1: ஆகவே நாம் அவர்ட்ட வந்து நிற்கும்போது அவர் நம்மளை எப்படிதான் பார்க்கிறார்னா, தன்னுடைய சொந்த குமாரராக சொந்த பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார்.
2: Therefore when we come and stand before the Lord, he looks us like his own son or own children.
1: ஒரு மனப்பூர்வமான இருதயத்தோடு நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுறது என் மகனே என்று சொல்றார்.
2: With a whole heart the Lord looks at us and says my son.
1: நீ என்னுடையவன்.
2: You belong to me.
1: நீ என்னுடைய ஜனம்.
2: You are my generation.
1: நீ என்னுடைய பிள்ளை.
2: You are my child.
1: நீ என்னுடைய சுதந்திரம்.
2: You are my inheritance.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த என் மகனே அப்படினு ஆரம்பிச்சு அவர் வார்த்தைகளை சொல்லுகிறது நீங்க பார்க்கலாம்.
2: So as he starts his my son, look at the words that he says.
1: அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பாருங்களா, என்னெல்லாம் யூஸ் பண்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, என் வார்த்தைகள், என் கட்டளைகள், என் போதகம், இது எல்லாத்தையும் நான் சொல்றது வந்து ஏதோ ஒரு போதகனாக, ஏதோ ஒரு அதிகாரியாக இல்லை, ஒரு தகப்பனா உங்கட்ட பேசுறேன்.
2: He says my words, my commands, my law, I don't speak them like an officer or a preacher, but I speak them like a father.
1: உன்மேல் உள்ள அன்பினால் நான் பேசுறேன்.
2: I speak these words because of the love I have.
1: இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. அந்த நிலையில இருந்து நீங்க படித்தீங்கனா அது உண்மையாவே அது உங்களுக்கு ரொம்ப அர்த்தமா இருக்கும்.
2: So if you read this portion in that state, that will be really meaningful to you.
1: நான் எதை சொன்னாலும் உன்னை காயப்படுத்துறதுக்கு நான் சொல்லல.
2: Whatever I say, it is not to hurt you.
1: உன் தீமைக்காக நான் சொல்லல.
2: It is not for your harm.
1: என்னுடைய ஆசைக்காக நான் சொல்லல.
2: I don't say it for my desire.
1: நான் உண்மை உள்ள ஒரு உள்ளத்தோட உன்னை பார்த்து நான் பேசுறேன்.
2: I say it out with a true heart.
1: என் மனம் திறந்து நான் பேசுறேன்.
2: I open my heart and speak to you.
1: சோ இந்த பாசேஜ் இந்த 7 அதிகாரம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேசிக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைட்ட தனிப்பட்ட விதமா கூப்பிட்டு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனையை நீங்க இதுல படிக்கலாம்.
2: So this entire chapter 7 you can read the counsel of a father who gives personally to his son with a loving heart.
1: இது எப்படிப்பட்ட ஒரு பகுதியின் கேட்டிங்கனா பொதுவாக வெளியிடங்கள்ல போய் எல்லாரும் கேட்கும்போது எல்லாரும் கவனிக்கும் போது எல்லாரும் பார்க்கும் போது பேசுற பகுதி இது கிடையாது.
2: So generally when you look at this passage it is not a passage where you speak in a public place, not in a place where everyone can see or everyone can hear.
1: அதாவது சில வேளையில நம்ம பிள்ளைகள்ட்ட வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல சில காரியங்களை சொல்லுவோம்.
2: So sometimes we tell certain things to our children when there are other people around them.
1: உதாரணமா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது கெஸ்ட் வந்துட்டு பிள்ளை சும்மா நின்றிருந்தா praise lord சொல்லுப்பா அப்படினு சொல்லுவோம்.
2: For example in our places when a guest enters our home and when we have our children we'll say ask them to greet them praise the lord.
1: சொல்லுப்பா praise lord சொல்லு uncle கிட்ட praise lord சொல்லு.
2: We will tell them to say praise the lord to that uncle.
1: இத வந்து கெஸ்டும் கேட்பாங்க பிள்ளையும் கேக்கும்.
2: So this even the guest will hear and also the child will hear too.
1: ஆனா சில வேளைல சில பிள்ளைகள் வந்து தவறு பண்ணுவாங்க.
2: But sometimes when our children makes mistakes
1: and விருந்தாளிக்கு முன்னால சொந்தங்களுக்கு முன்பாக பெற்றோருக்கு சந்தோஷம் இல்லாட்டி கூட கோபம் வந்தா கூட அமைதியா இருப்பாங்க.
2: So even if the parents are not happy or even if they are angry before those guests they will remain silent.
1: அவங்க என்ன பண்ணுவாங்கனா அந்த விருந்தாளி வெளிய போறோம் அந்த சொந்தங்கள் போகணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க.
2: They will be waiting for those relatives and the guests to leave home.
1: அப்புறமா அந்த பிள்ளைய உள்ள கூப்பிட்டு
2: then they will call the child inside.
1: அந்த பிள்ளைய தனியா உட்கார வைத்து ஆலோசனைகளை சொல்லுவாங்க.
2: So they will give counsel and advise the child personally and single.
1: ஏனென்றா இந்த ஆலோசனை எல்லாருக்கும் முன்னால சொன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு வெக்கக்கேடா மாறிடும்.
2: Because if he says this counsel or advice before them it will be an embarrassment to the child.
1: அதே வேளையில சில ஆலோசனைகள் வந்து பொது வெளியில பேச முடியாது.
2: And also sometimes certain counsels or advices cannot be spoken in an open place.
1: அது வந்து சங்கடமான விஷயங்கள் சில வேளையில இருக்கும். அந்த சென்சிட்டிவான இஷ்யூஸ வந்து தனியா உட்கார்ந்து மறைவிடங்கள்ல உட்கார்ந்து பிள்ளையும் தகப்பனும் தாயும் அப்படி பேசுற சில சம்பாஷணைகளை நாம நம்ம வாழ்க்கையில கேட்டிருக்கிறோம், நாம கொடுத்திருக்கோம், செய்யறோம்.
2: So there are certain kind of sensitive issues where you have to sit alone with your child and where you have to share with them and we have also gone through that experience of conversing such a kind of conversation with
1: yena idha vande sonnona idha paathitirukravangalum oru mari thappa nenipaanga avangalukku thavarana seidhi poiduntu thani arayila koopittu vechu pesuvom.
2: It's because when you speak that in an open place the audience will look at you will also mistake you and they will take it in a wrong perspective. Therefore we counsel and advise them alone in their room.
1: Andha mananilaiyila indha 7th adhigaratha neenga vaasikkanum.
2: So you have to read this 7th chapter in that mindset.
1: Ivar vande indha 7th chapter la maina neenga vaasthinga ஒரு தவறான அல்லது ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணை விலாவாரியா பேசுறாரு.
2: So here in this chapter 7 he speaks or elaborates detailed about the immoral woman.
1: நீங்க அதை கவனிச்சீங்கனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது வந்து இந்த பெண் எப்படிப்பட்டவள் யார் அப்படினு கேட்டா அவர் சொல்றாரு இந்த பெண்ணை வந்து நானே என் கண்ணால பாத்துர்க்கேன், அந்த தெரு வழியா போறத பாத்துர்க்கேன் அப்படினா இது வந்து அதே ஊரை சேர்ந்த ஒரு பெண்.
2: So here when he says that immoral woman is a woman whom he has already witnessed passing through the street, it means that she belongs to that place,
1: locality, and the locality and the community la irukra oru pilla.
2: So she is a woman who is present in that locality.
1: Idha vandu veliya pesa mudiyadhu.
2: This you cannot speak in public.
1: Oorla irukavangalukku ellam andha penna patti solla mudiyadhu.
2: You cannot say about her to all the people in that places.
1: Sonna periya prachana samudayathila undaidum.
2: So that becomes a great problem in the society.
1: Ana oru thagappan thannude uttaravaadathai unarndhu இங்க பாருப்பா இந்த தெருவுல ஒரு பிள்ளை ஒண்ணு சுத்துவா அவளை பத்தி நீ கேர்ஃபுல் ஆகிறேன்னு எல்லாருக்கும் சொல்லாம தான் பிள்ளைய தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பெண்ணை குறித்து நீ கேர்ஃபுல் ஆகிறேன்னு சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிறாரு.
2: But a father having realized that responsibility in him, he calls his son and says about that woman who roams around in the streets alone, not before everyone.
1: சில வேளையில இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல நாம சிக்கி இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும்.
2: And you also know many times we have also caught into such kind of embarrassing situation.
1: சிலர வந்து நேரா பாத்தீங்கன்னா praise lord சொல்லி பேசிட்டு பொதுவெளியில பேசிட்டு போயிடுவீங்க.
2: So when you look at certain people in the public places you just greet them praise lord and leave them.
1: ஏன்னா இது வந்து எல்லாரும் கூடுற இடம், எல்லாரும் பாக்குறது, எல்லாரும் பேசுறது. நேர்ல வந்துட்டாங்க, பிரைஸ் லார்ட் சொன்னேன், போயிட்டே இருந்தேன்.
2: பிகாஸ் திஸ் அ பப்ளிக் பிளேஸ் வேர் எவ்ரிவன் கேதர்ஸ், வேர் எவ்ரிவன் சீஸ் ஈச் அதர். தேர்ஃபோர் ஐ சா देम, ஐ ஜஸ்ட் கிரீட்டட் देम, பிரைஸ் தி லார்ட் அண்ட் லெஃப்ட் ஹோம்.
1: ஒரு சபையில கூட சில பேரை பாக்கும்போது கூட, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படினு ரெண்டு வார்த்தை விசாரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர்.
2: சோ ஈவன் இன் சர்ச்சஸ் when people look at certain people, they will just greet how are you and they will just inquire and just leave home.
1: ஆனா வீட்டுக்கு போன பிறகு பிள்ளைய கூப்பிட்டு சொல்வாங்க.
2: But after reaching home, they will call the child and say,
1: இங்க பாரு, நான் பிரைஸ் லார்ட் சொன்னேன், நான் நல்லா பேசிட்டு இருந்தேன்னு நீ வந்து சாதாரண நாள் நினைச்சிராத. அது வந்து ஏதோ பொது வெளியில எல்லாரும் பாக்குறாங்க, நான் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டேன். ஆனா அந்த ஆல்ட்ட கேர்ஃபுல்லா இரு.
2: So just because I greeted them, praise the Lord, and spoke with them well, you don't take or consider them to be an ordinary person, but you have to be very careful with them.
1: ஏதோ நம்ம ஊர் ஆளுன்னு சொல்லிட்டு நான் பேசாம நான் ஒரு டீசன்ட்டா இருக்கணும்னு பேசிட்டு போயிட்டேன்.
2: So I want to maintain a decent relationship, that is why I spoke with them.
1: வெளியில வந்து நம்ம அவமானப்படுத்த கூடாதுன்னு பேசாம போயிட்டேன்
2: நான். I just went away silent because I should not be shame them in the public place.
1: ஏதோ உறவுக்காரன்னு கூப்பிட்டேன்.
2: Just because he's a relative, I invited him.
1: ஆனா நீ நினைச்சுக்கிடாத, நான் ரொம்ப உறவுல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிடாத.
2: But don't consider that I have a good relationship with them.
1: இந்த ஆள்கிட்ட நீனு எச்சரிப்பாயிரு.
2: You should be very careful with that person.
1: இத மாதிரி பேசுற ஒரு பேசேஜ் நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, நீங்க அந்த கண்ணோட்டத்துக்குள்ள நீங்க வந்துரணும்.
2: So why did I say this? It's because you have to come into that perspective and attitude when you read this chapter.
1: நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது நான் நினைக்கிறேன்.
2: I think you can understand what I say.
1: இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் ஒரு பையன்ட்ட ஒரு அப்பா வந்து சில நபர்களை பற்றி மனதை திறந்து வெளியே சொல்லாம பர்சனலா சீக்ரெட்டிவா அவர் கொடுக்கிற சில வார்த்தைகள் தான் ஏழாம் அதிகாரம் முழுவதுமே.
2: So this entire chapter 7 or the words of a father which he gives personally and in a secretive manner to his son, it alone in his room.
1: இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க பார்ப்பா, மற்றவங்க என்ன செய்றாங்கன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ என் பிள்ளை, அதனால நீ ஒழுங்காயிரு.
2: So these words are a kind of words where it means that, see, I'm not worried about what others do, but you are my son, you have to be very careful.
1: டாடி அந்த வாலிபன் அப்படி போனாரு, டாடி அந்த பிள்ளை அப்படி செய்யறாளு, நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்காத. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அது அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போட்டோம், ஆனா நீ என் பிள்ளை, அதனால என் உத்தரவாதத்தை நான் வந்து கரெக்டா நிறைவேற்றுவேன்.
2: So don't ask me, daddy, that young boy is doing that, that young girl is going that way, but don't ask those questions because let their parents deal with them, but you are my son, therefore you be careful with my words.
1: அப்ப நீங்க எல்லாருக்குமே சொல்லுங்க.
2: So you just tell everyone about this.
1: அந்த புள்ள சொல்லும்,
2: that child may say so,
1: அது எனக்கு தேவையில்லை,
2: I'm not bothered about it.
1: நீ வந்து என் பிள்ளையா இருந்து ஒழுங்காயிரு.
2: So you being my child, you have to be very careful.
1: அத மாதிரி மனம் திறந்து ரகசியத்துல பேசுற ஒரு ஆலோசனை இந்த ஏழாம் அதிகாரம்.
2: So such a kind of counsel and advice open with an open heart to the son is this.
1: இன்னைக்கு என்னுடைய தியானத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். அந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒரு தகப்பனுடைய இருதயம்.
2: Today the title of my devotion is a father's heart.
1: ஒரு தகப்பனுடைய இருதயம்,
2: a father's heart.
1: இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், அது எப்படி பேசும், அது என்னெல்லாம் சொல்லும், அததான் இன்னைக்கு நாம கவனிக்க போறோம்.
2: So what will be present in the father's heart, how it will be, what are the things that are present in it, how it speaks, that is what we going to deal today.
1: அதுல மூணு காரியங்களை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன்.
2: I want to share three things in that.
1: இந்த மூன்றையும் இந்த ஏழாம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கலாம்.
2: You can read these three things in the entire chapter 7.
1: முதலாவது வந்து நீங்கள் இந்த முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: First when you read first 5 verses,
1: அதுல ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கலாம்.
2: You can identify one thing.
1: Number 1, the father's wish. ஒரு தகப்பனுடைய விருப்பம் அல்லது வாஞ்சை.
2: Number 1, the father's wish.
1: ஒரு தகப்பனுடைய ஏக்கம்,
2: the father's wish or expectation.
1: ஒரு desire, wish, the expectation, what the father wants. அத வந்து இந்த முதல் 5 வசனங்களை நீங்க படிக்கலாம்.
2: You can read that in first 5 verses here.
1: அவர் என்ன சொல்றார் பாருங்க.
2: What does he say?
1: நீ என் வார்த்தைகளை காத்துக்கொள், என் கட்டளைகளை உன்னிடத்துல பத்திரப்படுத்து, என் போதகத்தை கட்டளைகளை கண்ணிமை போல காத்துக்கொள்.
2: He says, keep my words, treasure my commands within you, and keep my commands and my law as the apple of your eye.
1: இதுதான் என்னுடைய வாஞ்சை.
2: So this is my wish.
1: அதுல வந்து 4 வார்த்தைகளை நான் வந்து எழுதினேன். இது வந்து இட் வாஸ் வெரி பர்சனல் டு மீ. இது இன்னைக்கு நான் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்டே வந்து பேசுற மாதிரி இருந்தது. அது ஒரு தகப்பனா என்கிட்ட பேசுற மாதிரி இருந்தது.
2: So when I was meditating this, it was as if a personal to me, where God was speaking like a father to me.
1: நான் நினைக்கிறேன் இதே பேசேஜை என் பையன்ட்ட நான் பேசுனேனா இப்படி தான் பேசுவேன் நான்
2: நினைக்கிறேன் so even if I speak this passage to my son I will speak only in this manner
1: அல்லது இப்படி பேசணும் நான் கத்துக்கிட்டேன்
2: or I learned that I should speak this way
1: அதுல அந்த தகப்பனுடைய wish அத வந்து எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க நாலு வார்த்தைகள் சொல்றாரு அவரு
2: he says four words here by revealing his wish here
1: முதலாவது அவர் சொல்றாரு என்னுடைய கட்டளை என் போதகத்தெல்லாம் நீ ஒரு செல்வத்தை போல அல்லது ஒரு பொக்கிஷத்தை போல உனக்குள்ள பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்றாரு
2: So first he says you have to treasure my words and my commands within you
1: Let me give you four T's The first T is treasure what I say நான் சொல்லுகிறத நீண்ட நாளுக்காக நீ பத்திரப்படுத்தி வச்சுக்கோ
2: Number 1 you have to treasure what I say for a longer time
1: நீண்ட நாட்களுக்காக அத பத்திரப்படுத்து
2: You treasure them for a longer time
1: அவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்களே வார்த்தைகளை காத்துக்கொள் பத்திரப்படுத்து அதுல வந்து இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு பாருங்க உன் கண் மணியை போல காத்துக்கொள்
2: So here he uses the words keep my words treasure my commands and importantly he says keep them as the apple of your eye
1: இன்னொரு தடவை சொன்னா நான் இப்ப சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு கேஷுவலா ஏதோ அசட்டையா அரமனதா எடுத்துட்டு பாதியில விட்டு தரையில போட்டு போயிடாதப்பா
2: So in other words what he says is that don't consider to be whatever I speak to be a casual word or a word that you can accept in halfway or half heart and just drop them on the way
1: இத பத்திரமா உன் இதயத்துல அப்படியே பதப்படுத்தி பாதுகாத்து வச்சுக்கோ
2: But you have to treasure them in your heart very carefully
1: இத யார்ட்டயும் கொடுத்துறாத எங்கயும் இழந்துறாத
2: So don't give this to anybody or don't lose it anywhere
1: எதுக்காகவும் நீ இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாத
2: You don't exchange this for anything
1: இத உனக்குள்ள ஒரு பொக்கிஷமாக நீ வைத்துக்கொள்
2: You have to keep it as a treasure within yourself
1: சோ அவருடைய விஷ் என்னன்னு சொன்னா தான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளை வந்து தான் இதயத்துக்குள்ள ட்ரெஷர் பண்ணனும் அப்படியே பத்திரப்படுத்தணும் அப்படினு விரும்பினாரு
2: So his wish was that he his son ought to treasure every word that he says to him
1: So the first wish enna sonna treasure my words enude vaarthaigalai nee bathrapadutha title kuda poda mudinja podunga treasure my words rendavathu avar solra vaarthai enna na tie them on your hands avar solgra vaarthaiye parunga neengal moondra vasanam paarungale naan solgra kattalai yen podagam ennudaiya vaarthai idella enna pannuna moondra vasanathile உன் விரல்கள்ல கட்டிக்கொள் அப்படின்றாரு
2: Here he says my words my commands my law which I say you have to bind them on your fingers
1: உன் விரல்களோட அதை கட்டிக்கொள்
2: you bind them on your fingers
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதாவது அர்த்தம் என்னன்னா நீ வந்து இத வந்து மற்றவங்களுக்கு முன்பாக என் டாடியுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றத வந்து நீ வெக்கப்படாத அதை நீ டை கூட பண்ணிக்கோ அப்படின்றாரு
2: So it means that you don't be ashamed to say that you listen to the words of your father so that you can tie them even in your hands
1: அதாவது அர்த்தம் என்னன்னா ஒரு காரியத்தை கையில கட்டணும்னா எல்லாரும் பார்ப்பாங்க
2: So it means that when you tie something on your hand everyone will see that
1: இது அர்த்தம் என்னன்னா இங்க பார்ப்பா மத்தவங்க வந்து நீ யார் வழியில நடக்கிற யார் பேச்ச நீ கேட்பேன்னு கேட்டா எங்க அப்பாவுடைய பேச்சை தான் நான் கேட்பேன்னு சொல்லி நீ என்னோட ஐடென்டிஃபை பண்ணு
2: So it means that he means to say, see when someone asks whose words will you listen to, according to whose words will you follow, say that I listen to my father, so you identify me with you.
1: யார் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா யார் சொல்றத நீ கேப்ப சில பேர் கேட்பாங்க பாருங்க உனக்கு யார் பிடிக்கும் மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர்
2: Sometimes they will ask whether you like mummy or you like daddy.
1: அப்ப அந்த பிள்ளை சொல்லும் எனக்கு டாடி ரொம்ப பிடிக்கும் சில பிள்ளை சொல்லும் எனக்கு மம்மி தான் ரொம்ப பிடிக்கும்
2: Some children will say I like only mummy very much or daddy very much.
1: இப்ப அத போல அப்பா சொல்றேன் பாரு நீ கையில கட்டியோ யாராவது கேட்டாங்கன்னா ஏன் இப்படி நடக்கிறான்னு கேட்டேன் எங்க டாடி எனக்கு சொன்னாங்க எங்க மம்மி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீ வெக்கப்படாம எல்லாருக்கும் முன்னால நான் இவங்கள தான் பின்பற்றேன் அவங்க வார்த்தையை தான் நான் வந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில கட்டிக்கோ அதை வெளியே வச்சுக்கோ அப்படின்றாரு
2: Likewise the father says you just tie them to your hands if they ask what is this you say I walk according to my father's words I walk according to my mother's advice and you don't be ashamed to say that
1: So the first T அவருடைய விஷ் என்னன்னு கேட்டா நீ ட்ரெஷர் பண்ணு அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோ
2: So the first wish is that you have to treasure those words
1: ரெண்டாவது சொல்றது டை பண்ணிக்கோ உன் கையில எல்லாரும் பாக்குறபடி அதை கட்டிக்கோ
2: நம்பர் 2 டை them in your hands
1: மூணாவது சொல்றாரு ட்ரான்ஸ்கிரைப் them on your heart உன்னுடைய இதயத்துல அதை எழுதிரு அப்படின்றாரு
2: நம்பர் 3 ட்ரான்ஸ்கிரைப் them on your heart
1: இது வந்து எழுத்தின் பிரகாரமா செய்ய முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்
2: we know it is literally not possible
1: நோட்ல எழுதலாம் செவுத்துல எழுதலாம் பலகையில எழுதலாம் இருதயத்தில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் எழுத்தின் பிரகாரமாக முடியாது.
2: யூ கேன் ரைட் இன் அ நோட் புக், யூ கேன் ரைட் ஆன் அ வால், யூ கேன் ரைட் இன் அ ஸ்லீட், பட் லிட்டரலி யூ கேன் ரைட் ஆன் யோர் ஹார்ட்.
1: அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டால், இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இங்கே பார்ப்பா நீ வெளியில் வந்து எல்லாத்தையும் வந்து இங்கே பாருங்க எங்கள் டேடி சொல்கிறபடி தான் நான் கேட்பேன், டேடி சொல்கிறபடி தான் கேட்பேன் அப்படின்னு சும்மா வாயால் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதை முதல்ல உன் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள், அதான் அவர் சொல்கிறார்.
2: ஸோ ஹி சேஸ் see when you tie it on your hands, not only showing to others that you do according to Father's words, but also you have to have first that in your heart, you have to transcribe them so that you can do it.
1: அதாவது அர்த்தம் என்னன்னா, தேவன் சொல்றது போல இந்த ஜனங்கள் தங்கள் உதட்டினால் என்னிடத்துல சேர்றாங்க, அவள் இருதயமோ என்னை விட்டு எப்படி இருக்கு, தூரமா இருக்கிறது.
2: Like how the Lord says, these people draw near to me through their lips, but their heart is far away from me.
1: அந்த நிலமேல நீ இருக்காத,
2: you don't be in that state.
1: சும்மா வெளியரங்கமா நான் இன்னாருடைய பிள்ளை, இன்னார் சொல்றதுதான் செய்வேன், இவங்களை தான் நான் பிரியப்படுத்துவேன், அவங்கள நான் ஒரு நாள் துக்கப்படுத்த மனசுமா வாயால சொல்லிட்டு, மனசுல நீ அதை ஏற்றுக்கொள்ளாதபடி உன் உள்ளரங்கமான வாழ்க்கையில் அதை அங்கீகரிக்காதபடி இருந்துறாத.
2: So not saying outwardly that I am his son, I do whatever he says, I do according to his words, but rather not having that taken into your heart, not transcribing them in your heart.
1: அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியும்.
2: So is it possible to be so? Yes, you can.
1: அநேகர் அப்படி சொல்லலாம், பிதாவே பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தேவ சித்தத்தை செய்யாம வாழ முடியும்ன்றது வேதம் சொல்லுகிறது.
2: So the Bible also says many people will call father father, but they don't fulfill the will of God.
1: இயேசு சொன்னாரு,
2: Jesus said,
1: என் நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு நீங்க பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே அவன் வந்து தேவ ராஜ்யத்துல பிரவேசிப்பான்.
2: So even Jesus said, you can call me father father and do a prophecy even in my name, but it is of no use. Only the one who fulfills my will shall be in the kingdom of God.
1: அப்போ இங்க அப்பா சொல்றது என்னன்னா, சும்மா பேச்சுக்குன்னு எல்லாத்தையும் போயிட்டு அப்பா அப்பா புள்ள நானு, எங்க அப்பா சொல்றபடி தான் செய்வேன், எங்க அப்பாவை துக்கப்படுத்த மாட்டேன், எங்க அப்பா ஆலோசனை கேட்பேன் சும்மா வாயில சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை இருதயத்துல வச்சுக்காம போயிடாத. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், இருதயத்துல இருக்கிறபடி தான் இருப்ப, இருதய மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு அதுல எழுதி வைன்னு சொல்றாரு.
2: So here the father says, don't just write it on their hands just for namesake, saying that I will please my father, I will not grieve him, I will do according to his words, but not having it in your heart, but rather the change should start from your heart, because out of fullness of your heart the mouth speaks.
1: So father's wish அப்படினு கேட்டிங்கன்னா, முதலாவது வந்து he says treasure it, அதை வந்து நீ பத்திரப்படுத்திக்கோ, அதை ஒரு பொக்கிஷமா வைத்துக்கோ. Number 2, tie them in your hands, உன்னுடைய கைகள்ல அதை நீ கட்டிக்கொள், எல்லாரும் பார்க்கிறபடி நீ தகப்பனுடைய ஆலோசனையை கேட்கிறாய் என்று நீ வெளிப்படையா நீ வந்து அது அப்படி எல்லாருக்கும் தெரியறபடி வெட்கப்படாம நீ இரு. மூன்றாவது, யூ ஹாவ் டு டிரான்ஸ்கிரைப் தெம் இன் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தில் அதை வந்து நீ அப்படியே எழுதி வைத்துக்கொள், அல்லது இருதயத்தில் ஏற்றுக்கொள் அப்படின்றாரு. நான்காவது அவர் சொல்லுகிறாரு, ட்ரீட் தெம் ஆஸ் யுவர் ரிலேட்டிவ், நீ வந்து அதை உன்னுடைய சொந்தம் போல நீ பாவித்துக்கொள்.
2: Number 4, treat them as your relative.
1: நீங்க பாருங்க அந்த வசனத்தை பாருங்களே ரொம்ப நல்லா இருக்கு. 5th வசனம் பாருங்க,
2: verse 5,
1: ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக.
2: Verse 4 in English, say to wisdom, you are my sister, and call understanding your nearest kin.
1: என்ன அழ கான்ட்ராஸ்ட் பண்றாரு பாருங்க,
2: how beautifully he contrasts this.
1: 4th வசனத்துல சொல்றாரு, நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே உனக்கு என்ன செய்யும்னா, இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதாக.
2: In verse 5 in English he says that these words may keep you from the immoral woman, from the seductress who flatters with her words.
1: 4th வசனத்துல ஒரு பெண்ணை பத்தி தான் பேசுறாரு.
2: Even in verse 5 he speaks about a woman.
1: 5th வசனத்துல இன்னொரு பெண்ணையும் சொல்றாரு.
2: And again in verse 4 also he mentions other one more woman.
1: அது என்ன அது?
2: What is that?
1: அவள பார்த்து சொல்றாரு, நீ வந்து சகோதரின்னு கூப்பிடு.
2: You have to call her your sister.
1: அப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா நான் பேசுற வார்த்தைகள் எல்லாம் நீ எப்படி எடுத்துக்கோனா, உன்னுடைய இனத்தாலே நீ எப்படி மதிப்பாயோ, எப்படி நெருங்கி இருப்பாயோ அந்த மாதிரி நெருங்கிரு. ஆனா வெளியில இன்னொரு பெண் இருக்கிறா, அவள்கிட்ட விலகிரு.
2: So he means to say that the words that I say, you have to treat them as your relative, as a close relative, how you treat them, but there's a one more woman outside, you have to be away from her.
1: அதாவது இது ரொம்ப வாஸ்தைனா ரொம்ப டீப் மீனிங். அதுல சொல்றாரு, நீ வந்து நான் சொல்ற போதனைகளை ஒரு சகோதரின்னு கூப்பிடுன்றாரு.
2: So he says, the preachings and the words that I give you, you have to call it as your sister.
1: அப்படின்னா அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: அப்படி அர்த்தம் என்னன்னா, இது வந்து ஒரு நிரந்தர உறவு.
2: So it means it is a consistent or a permanent relationship.
1: அதாவது ஒரு நண்பன கூட இன்னைக்கு என் நண்பனா இருக்கற நாளைக்கு விரோதியா மாறிடலாம்.
2: So even a friend can become a friend today and an enemy tomorrow.
1: ஆனா ஒரு சகோதரனையோ சகோதரியையோ பார்த்துட்டு நாளைக்கு நீ சகோதரன் இல்லன்னு சொல்லிர முடியுமா?
2: But unto a brother or sister can you say that you are not my brother or sister tomorrow?
1: இது விருப்பு வெறுப்பினால தீர்மானிக்கப்படுற ஒரு உறவு கிடையாது.
2: This is not a relationship that is determined based on the love and hate that you have.
1: ஒருவர் உனக்கு சகோதரியாய் சகோதரனாய் இருப்பார்லானால் அது இரத்த சம்பந்தமான உறவு. அது நீ உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றப்பட முடியாத ஒரு உறவு.
2: So if a person is a brother or a sister to you, it is a blood relationship and no matter whatever may happen, you cannot change the relationship at any cost.
1: அப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏதோ டெம்பரரி ஒரு ஃபீலிங்காக, ஒரு டெம்பரரி என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஒரு குறுகிய காலத்திற்கு தற்காலத்திற்காக நீ பயன்படுத்திட்டு தூக்கி போடுறதப்பா, இது வந்து ஒரு சகோதரி மாதிரி, உன் கூட பிறந்த ஒரு சகோதரியை போல, ஒரு இனத்தாளை போல or permanent ah un life la vaithukol.
2: So he says, don't consider my words to a temporary words or temporary relationship that you can throw away, but rather keep it as your sister or the one who is born with you, so that you can have it as permanently in your life.
1: So in the veda pagadi neenga padichinga modhalla avar velippaduthradhu a father's wish, or a thagappanudaiya vaanjai.
2: So when you look at the scripture portion, the first thing that he reveals here is the father's wish.
1: Kathude naamathirku maimai undavada,
2: glory be to the name of the Lord.
1: Avarudaiya vaanjai enna?
2: What is his wish?
1: அவருடைய வார்த்தைகள், போதனைகள், கட்டளைகள், பிரமாணங்களை தாம் பிள்ளை அது வந்து தொலைச்சிடக்கூடாது, அதை இழந்துடக்கூடாது, அதை வந்து அசட்ட பண்ணிடக்கூடாது, அதை தூக்கி போட்டுறக்கூடாது.
2: So that the words, the commands and the law should not be thrown away or despised or neglected or lost by his child.
1: அதை ட்ரெஷர் பண்ணணும், அதை வந்து கையில் கட்டிக்கொள்ளணும், அதை இருதயத்தில் எழுதிக்கணும், அதை வந்து சொந்த இனத்தாளை போல சகோதரிய போல நிரந்தரமா வச்சுக்கணும்.
2: So he has to treasure it, he has to tie them in his hands, he has to transcribe them in his heart and treat them as his relative.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of
1: the Lord. இந்த பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன பேசுதுன்னா father's wish.
2: So the first part speaks about the father's wish.
1: ரெண்டாவது, if you continue to read அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பகுதி முழுவதும் எதை பத்தி பேசுதுன்னா a father's worry, ஒரு தகப்பனுடைய கவலை, அதை பற்றி இந்த பகுதி பேசுது.
2: If you continue to read, this scripture portion again speaks about the father's worry.
1: தமிழ்ல வந்து நான்காம் வசனம், இங்கிலீஷ்ல ஐந்தாம் வசனம்.
2: So it is verse 4 in Tamil and verse 5 in English.
1: ஒரு தகப்பனுடைய கவலை என்ன?
2: What is the worry of a father?
1: இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக நான் இதெல்லாம் பேசுறேன்.
2: I speak all these things that you may keep you from immoral woman, from the seductress who flatters with her words.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஒரு தகப்பனுடைய மனசுல இருக்க கவலைய வந்து அவர் சொல்றாரு.
2: He speaks about the worry that is present in the heart of a father.
1: ஒரு தகப்பனுடைய பெரிய கவலை வந்து தான் பிள்ளை வந்து வெற்றி பெறுகிறானா அல்லது அவன் செழிப்பாயிருக்கிறானா அப்படின்றத விட என் பிள்ளை பாதுகாப்பா இருக்கா அப்படின்றதுதான் ஒரு உண்மையான தகப்பனுடைய கவலை.
2: So the main worry of a father is about the protection of the child, not the prosperity of the child.
1: Na solla velangudungal nenikiren.
2: I think you can understand
1: it. Endha thagappanudaiya unmaiyana anbu kurugira thagappan vandu tham pilla sambarichu kudukkanum kuda virumba mattar.
2: So any loving father will not even expect that his son should earn.
1: Tham pilla vandu ulagathila number 1 ah irukkanum kuda ஆசைப்படலாம், ஆனா அது அவருடைய மெயின் பர்பஸா இருக்காது.
2: He may wish that his son should be number 1 in this world, but that will not be the main purpose of him.
1: ஒரு தகப்பனுடைய உண்மையான இதயம் வந்து என் பிள்ளை பத்திரமா இருக்கா, அதான் முக்கியம்.
2: The true heart of a father will speak or earn for the protection of the child.
1: மற்ற எந்த பிரச்சனையையும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படினு சொல்வாங்க.
2: The rest of the problems he'll say we'll take care.
1: உனக்கு சம்பாதிக்க முடியலையா, நானே சம்பாரிச்சு வச்சிட்டு போறேன்.
2: If you're not able to earn, I will earn and store it up for you.
1: நீ அங்கங்க அலையிறதுக்கு நான் பார்க்கறேன், அதுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா அந்த சம்பளம் கூட வேணாம், நீ பத்திரமா இரு.
2: So if I find that there's danger in that work, I don't want your salary even, you be at home and be safe.
1: இன்னைக்கு பாருங்க, நிறைய பெற்றோர் கூட தங்க பிள்ளைகளை எங்க வெளிய அனுப்பாத காரணம் வந்து one of the reasons என்னன்னு கேட்டா, நீ வந்து வெளியே போயிட்டு எதுவும் பிரச்சனை மாட்டாம இருக்க, நீ வீட்டுல இருந்திருப்பா, என் கூட இரு, நீ பத்திரமா இரு, அது எனக்கு போதும்.
2: So one of the reason why many parents don't send their children out, it's because it's better to be at home protective rather than go out and be caught in any danger.
1: இது வந்து அந்த இருதயத்தை அவர் அப்படியே கொட்டுறாரு. அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ வந்து செல்வத்தை சம்பாரிச்ச, நீ இன்பமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, நீ அங்க சுத்துற இங்க சுத்துறன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய விஷ், என்னுடைய வரி, எனக்கு இருக்கிற பெரிய பயம் என்னன்னா, வெளியில ஒரு பரஸ்திரி ஒன்னு சுத்திட்டு இருக்கா, ஒரு பாவம் சுத்திட்டு இருக்குது, ஒரு அக்கிரமம் சுத்திட்டு இருக்கு, அதுல போய் நீ சிக்கிடக்கூடாது.
2: So the very worry that he pours out here is that, see, I'm not worried whether you will earn, you will store up money, you will be happy living a happy life, but I'm very worried that the immoral woman, there's a sin, there's an iniquity that is around you, so you should not be caught into it.
1: நான் நினைக்கிறேன் உண்மையான தகப்பன் மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: I think true father should give importance to this.
1: எதுக்கு?
2: For what?
1: என் பிள்ளை வந்து எவ்வளோ படித்தான், எவ்வளோ சம்பாரித்தான், எவ்வளோ உயர்ந்தான், என்ன பேர் வாங்கினான், என்ன என்ன எதில் பெருகினான்றதை விட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் உறவுகளில் வந்து என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்.
2: So not how much he studied, how much he earned, how much he grew up, how much he got good name or earned a good name, reputation, not those things, but how much he is protective in the relationship that he has.
1: ஏனென்றால் ஒரு தகப்பன் நல்லா தெரியும், ஒரு உறவு என்று சொல்வது அது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்றியமையாதது, ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது, ஒரு பிள்ளையின் மேல அதிகமான ஆதிக்கத்தை தாக்கத்தை செலுத்தக்கூடியது என்பது ஒரு தகப்பனுடைய கணிப்பு.
2: So it is very well known to a father that relationships are integral, relationships are important, and relationships have influence on his life.
1: ஆகவே இந்த ஏழாம் அதிகாரம் முழுவதும் அவர் விலாவாரியா பேசுறாரு. அவது எதுலேருந்து வெளியே வருதுன்னு கேட்டா அவருக்கு இருந்த கவலை, தம் பிள்ளை எங்கேயாவது வழி தப்பி போயிடுவானா அப்படின்ற ஒரு கவலையில் அவர் பேசுறாரு.
2: So here in the 7th chapter he elaborates very much revealing his worry that his child may just stray away from the path of God.
1: நான் இதை குறித்து நீங்கள் நீதிமொழிகள் 5 அதிகாரத்துல கூட இந்த பரஸ்திரியை பற்றி அந்நிய பெண்ணை பற்றி சொல்லும்போது நான் இந்த மூணு வார்த்தைகளை சொன்னேன், அதை மாத்திரம் நான் குறிப்பிட்டு நான் கடந்து போறேன்.
2: So even when I spoke about Proverbs chapter 5 I also spoke about this immoral woman. I want to just give the three words and move on.
1: அதுல நான் மூணு காரியங்களை சொன்னேன். ஏன் இந்த அப்பா இப்படி கவலைப்படுறாரு அப்படினா,
2: so why this father is much worried here.
1: நீதிமொழிகள் 5:3-4 வாசிக்கும் போது பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: So when you read Proverbs 5:3-4, for the lips of an immoral woman drip honey and her mouth is smoother than oil.
1: அது வந்து அது ஏன் அந்த பரஸ்திரியை நீ பக்கத்தில் போயிடாது அப்படின்னா அதை வந்து முழுசா நீ அறிஞ்சிக்கிடவே முடியாது, வெளியில ஒன்று இருக்கும் உள்ள ஒன்று இருக்கும்.
2: So it's because immoral relationships are unsearchable where you cannot understand it fully.
1: முழுசா நீ புரிஞ்சிக்க முடியாது, அதனால தான் நீங்க போகாது அப்படின்ற.
2: So you cannot understand it fully, therefore don't go near to it.
1: நீங்க நீதிமொழிகள் 5:5 வாசிக்கும் போது அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி பிடிக்கும்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஏன் அந்த பெண்ணிட்டு நீ பக்கத்துல போயிடா, அந்த உறவு பக்கத்துல போகாதன்னு சொன்னா அந்த உறவுல வந்து பாதுகாப்பு இல்ல.
2: And again when you read Proverbs 5:5 it says our feet go down to death, our steps lay hold of hell. Why does he say that immoral relationships are very dangerous? It's because they are unsafe.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதே போல 5:6 வாசிக்கும் போது நீதிமொழிகள் 5:6 நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அப்படின்னா அவளுடைய வாழி ஏன் நீ அங்க போகாது அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் லைஃப், அது வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு நடை அவட்ட இருக்கு, அதனால நீ அங்க போகாத.
2: And again if you read Proverbs chapter 5 and verse 6, lest you ponder her path of life, her ways are unstable, you do not know them. Why does he say that you should not go near to the immoral women? Because they are unstable.
1: நீங்க இந்த பகுதிகள் எல்லாம் வாசித்தீங்கன்னு சொன்னா அப்பாவுடைய பெரிய பயம் என்னன்னா இந்த பிள்ளைக்கு வந்து இந்த பொல்லாத உறவினால வரக்கூடிய ஆபத்து, இந்த புள்ள தெரியாம அவன் ஒரு இன்னசென்ட்டா வெகுளியா போய் இதுல மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு அவர் பயப்படுறாரு.
2: So here the greatest fear that the father has is because is that this this child is unaware and he is out of ignorance, he should not go and get caught into such kind of
1: immorality. அதனால நீங்க நீதிமொழிகள் 7 அதிகாரத்தினுடைய 25 வசனத்தை நீங்கள் பார்த்தா,
2: that's why if you read Proverbs chapter 7 verse 25,
1: உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே.
2: That's why he says, do not let your heart turn aside to our ways, do not stray into our paths.
1: இது ரொம்ப அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிலீஷை விட தமிழ் இந்த இடத்துல ரொம்ப டீப்பா இருக்கு.
2: So here in Tamil it is more deeper than in English.
1: உன் இருதயம் வந்து அவர் வழியில சாஞ்சிட கூடாதுன்றாரு.
2: He says that your heart may not lean towards her.
1: அவள் பாதையில மயங்கிடாதன்றாரு.
2: And he says do not be attracted to her.
1: மயங்கிராத.
2: Don't be attracted to her paths.
1: நீ அப்படி மயங்கிட்டீனா அப்புறமா அந்த வழியில அப்படியே திரிய ஆரம்பிச்சிருவே.
2: So if you are attracted and enticed then you'll just move away in that path.
1: அப்போ என்ன சொல்றாரு கேட்டா, பேசிக்கலா ஒரு தகப்பன் வந்து அவருடைய விருப்பத்தை இங்க இந்த அதிகாரத்துல சொல்றது மாத்திரம் இல்ல, அவருக்கு இருக்கிற பெரிய கவலையை பற்றி பேசுறாரு.
2: So here he not only speaks about the father's wish, he also speaks about the father's worry here.
1: இது நமக்கு ஒரு பெரிய பாடம்.
2: This is a great lesson to us.
1: நம்முடைய பிள்ளைகள் வந்து செல்வத்தோடு வாழ்றாங்களா அப்படின்றத விட நம்ம பிள்ளைகள் சத்தியத்துல வாழ்றாங்கன்றதுதான் நம்முடைய கவலையா இருக்கணும்.
2: So our worry should be that our children are living in the word of God rather than living with wealth.
1: சத்தியத்தில் இருக்க என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்றுள்ள சந்தோஷத்தை பார்க்கிலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று பவுல் சொல்வார்.
2: Paul says there is no greater joy than to know that my children walk in truth.
1: இப்போ அந்த மாதிரி நம்ம சத்தியத்தில் பிள்ளைகள் வளருகிறவர்களாய் நம்ம வளர்க்கப்படுறதுலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
2: So we have to give importance to just bring up our children in truth.
1: ஒரு உண்மையான தகப்பன் தம் பிள்ளை வந்து நீதியின் பாதையில நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது.
2: A true father will be happy when he looks at his child walking in the path of righteousness.
1: ஒரு உண்மையான தகப்பன் தாய் வந்து பிள்ளையின் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னா என்னன்னா, என் பிள்ளை 10 லட்சம் சம்பாதிக்கிறான்றதை விட என் பிள்ளை பக்தியா இருக்கிறான் கர்த்தருக்குள்ள இருக்கிறான்றதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கவலையாக இருக்கும்.
2: So the true and spiritual father's worry should be that not that that his son is successful earning so much of lakhs and lakhs of money, but that he is living a life of righteousness and truth.
1: நான் உண்மையா சொல்றேன், சொல்ற தப்பா நினைக்காதீங்க.
2: Don't mistake me for saying this.
1: அநேகர் வந்து சில சபைகளை தெரிந்தெடுக்கிறது கூட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல போதனை கிடைக்கும், என் பிள்ளையினுடைய ஃபியூச்சர் இங்கே கட்டப்படும்னு சொல்லி தான் இங்கே வர்றாங்க.
2: So many people also choose many churches just because that they will have good teaching in that church and they will get a good future for their children in that church.
1: நான் இதை பர்சனலாக நான் கேட்டிருக்கேன்.
2: I've heard it personally.
1: சில பேர் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ், சில குடும்பங்கள் 70 கிலோமீட்டர் travel பண்ணி வர்றாங்க ஒவ்வொரு சர்வீஸ்க்கு.
2: So many families come to our church every week traveling almost 30 kilometers or 70 kilometers.
1: அப்ப அவங்கட்ட நான் கேப்பேன், நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வரீங்க, வழி எல்லாம் எத்தனையோ சபைகள் இருக்கு, நீங்க போகலாமேன்னு சொல்வேன்.
2: I used to ask them, why do you want to travel so long, there are many churches on the way, why don't you go there?
1: அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
2: They say just one word.
1: பாஸ்டர், எங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுற சத்தியங்கள் வந்து என் பிள்ளை வந்து நல்லா வளருவான் நாங்க நினைக்கிறோம், அதனால வர்றோம்.
2: Pastor, the truth and the doctrine that you teach here, we think our children will grow up in a good manner, that is why we come here.
1: எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அதுக்கா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க தெரியுமா?
2: I'm really surprised to see how much they sacrifice for that.
1: எவ்வளவு தியாகம் பண்ணி எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா?
2: You know how much they sacrifice and spend for that?
1: எதுக்கு தெரியுமா?
2: You know for
1: என் பிள்ளை இந்த உலகத்துல அழிஞ்சிர கூடாது.
2: That my child should not be destroyed in this world.
1: என் பிள்ளை வந்து தவறான உபதேசங்களுக்கு போயிட கூடாது.
2: My child should not go into wrong doctrine.
1: என் பிள்ளை தவறான உதாரணங்களை பாத்திர கூடாது.
2: My child should not look at wrong example.
1: என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வந்து அழிஞ்சு போட கூடாது.
2: The life of my children should not be destroyed in this world.
1: இது ஒவ்வொரு தகப்பனுடைய ஏக்கங்க, இது வாஞ்ச.
2: Actually this is the desire and wish of every father.
1: எல்லா தகப்பன்மாரும் கவலைப்படுற ஒரு காரியம் இதுதான்.
2: This is something which every father will worry about.
1: என் ஓட்டத்தை முடிச்சு நான் அந்த உலகத்தை விட்டு போகும்போது என் பிள்ளைய வந்து நான் வந்து உத்தமனா வச்சுட்டு போறேன், ஒரு நீதிமானுடைய சந்ததியாக நான் விட்டுட்டு போறேன் என்றதான் அவங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி.
2: The greatest satisfaction that they have is that when I live this world ending my race, I live a righteous generation, I live an upright generation.
1: ஒரு உண்மையான தகப்பன் அதை விரும்பி எதை வேணாலும் தன் பிள்ளைக்கு செய்யறதுக்கு ரெடியா இருப்பார்.
2: A true father will wish it and he will be ready to do anything for that.
1: தன்னுடைய வசதிகளை கூட விட்டு கொடுத்துட்டு பிள்ளைக்காக இருப்பார்.
2: He will be ready even to give up his own comfort and live for his child.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது கடைசியா இந்த 7 அதிகாரம் எதை பத்தி பேசுது?
2: Number 3, what does this chapter 7 speak about?
1: இது வந்து first நான் சொன்னே father's wish, ஒரு தகப்பனுடைய வாஞ்சை அல்லது ஆசையை பற்றி இந்த பகுதி பேசுது.
2: First I told you it speaks about the father's wish.
1: இரண்டாவது it talks about the father's worry, ஒரு தகப்பனுடைய கவலை, அவருடைய மனவேதனை, அவருக்கு இருக்கிற ஏக்கம், அவருக்கு இருக்கிற கவலை, அதை பற்றி இந்த பகுதி பேசுது.
2: Number 2, this portion talks about the father's worry.
1: 7 அதிகாரம் வந்து இன்னொரு காரியத்தையும் ரொம்ப அருமையா பேசுது.
2: There's one more thing that this chapter 7 speaks.
1: The chapter 7 talks about the father's wisdom. ஒரு தகப்பனுடைய ஞானத்தை இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது.
2: This chapter 7 again talks about the father's wisdom.
1: என்ன ஞானம்?
2: What is that wisdom?
1: நான் கடைசில இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரேன்.
2: So I'll come from the last.
1: I want to take the key words அந்த இடத்துல 7 அதிகாரத்தின் 26-27.
2: So I want to show the key words verses 26 and 27.
1: அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும்.
2: For she has cast down many wounded, and all who were slain by her were strong men. Her house is the way to hell, descending to the chambers of death.
1: நான் ஏன் இதுக்கு ஒரு தகப்பனுடைய ஞானம்னு சொன்ன தெரியுமா?
2: You know why did he call this as father's wisdom?
1: ஞானம் என்பது ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை அல்ல, ஒரு காரியத்தினுடைய முடிவை பார்க்கிறது தான் ஞானம்.
2: Wisdom is something which doesn't looks at the beginning of something, but it looks at the end of something.
1: இந்த காரியத்தின் ஆரம்பம் என்ன? இந்த பெண்ணினுடைய ஆரம்பம் இன்ட்ரோடக்ஷன் என்னது?
2: So what is the beginning or introduction of this woman?
1: Come to verse 10. 10th வசனம் பாருங்க.
2: If you look at verse 10.
1: ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கும், ஒரு தகப்பன் ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பான்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு காட்டுறேன்.
2: I'll show you a difference how a young boy will look at a woman and how a father will look at a woman.
1: 10th வசனம் பாருங்களேன்.
2: Verse 10.
1: வேசியின் ஆடை ஆபரணத்தை தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள்.
2: And there a woman met him with the attire of a harlot and a crafty heart.
1: எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு பாத்தீங்களா?
2: See how he started.
1: இங்க பாரு, எப்படி எதை பார்த்து நீ அட்ராக்ட் ஆகுது தெரியுமா? ஆடை ஆபரணம், இத பார்த்த நீ ஸ்டார்ட் பண்ணுவப்பா. இதான் ஸ்டோரி பிகினிங். இது வந்து அப்படிதான் தெரியும். ஓபனிங்ல வந்து எடுத்த உடனே ஆடை ஆபரணம் அழகு அப்படி வெளியே வரும்.
2: So beginning you will be only attracted when you look at the attire, the ornament and the beauty.
1: 11th வசனம், அவள் வாயாடி அடங்காதவள், கால்கள் வீட்டில் தரிக்கிறதில்லை.
2: Verse 11, she was loud and rebellious, her feet would not stay at home.
1: 12th வசனம், வெளி சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள்.
2: Verse 12, at times she was outside, at times in the open square, lurking at the every corner.
1: 16th வசனத்துல, அவள் மஞ்சம் ரத்தன கம்பளங்கள், ஈப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்கள், அதனால சிங்காரம் பண்ணின.
2: 16. She has decked her bed with coverings of tapestry, with carved works, and with fine linen of Egypt.
1: 17th வசனம், என் படுக்கை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை காட்டினேன்.
2: And verse 17, I perfume my bed with myrrh, aloes, and cinnamon.
1: எப்படியெல்லாம் அவளை டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க.
2: See how he describes her.
1: இது பேசிக்கலா என்னன்னு சொன்னா, he actually gets into the mind of the son and tells him, you see, this is what you are seeing, this is what you are hearing, this is what you are experiencing. அப்படின இமோஷனலா ஒரு பிள்ளை எப்படி வந்து மயக்கப்படுவான்ற ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் வெளியே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. அழகா அழகா வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ எதை ஃபர்ஸ்ட் பார்ப்பனா, அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்ப்ப, அவளுடைய டெக்கரேஷனை பார்ப்ப, அவளுடைய டிமீனர், அவ எப்படி வெளியே தன்னை காண்பிக்கிறா, அதுக்கப்புறம் அவள் என்னெல்லாம் பொருள் வச்சிருக்கிறா, அவள் வீடை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கிறா, இதெல்லாம் நீ பார்ப்பப்பா. தட்ஸ் ஹவ் ஒரு கேர்ள்னு சொன்னாலும் நீ அப்படி தான் பார்ப்ப.
2: So he says, first you will look at a dress, and then how she is decorative, and how she appears, and how what are the things that she has in her home. So that's how you will look at a woman first.
1: அதனால அழகுலாம் நான் வேணாம்னு சொல்லல.
2: So I don't say we don't need beauty.
1: This is how a girl will appear to a young man. ஒரு young man உடைய மைண்ட்ல வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆஸ்பெக்ட்ஸா இருக்கும்.
2: So these will be the important aspects in the mind of a young man.
1: இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, ஆரம்பம் நல்லா தான் இருக்கு.
2: So after saying these days, the beginning is good.
1: தோற்றம் நல்லா தான் இருக்கு.
2: The appearance is good.
1: பேச்சு வந்து வளவள நல்ல வாயாடியா பேசுறா.
2: Her speech is so good, she speaks well.
1: அவ வீட்டுக்கு போனினா தரித்திரம் கிடையாது, வீடு வந்து வெள்ளை போளமும் மெல்லிய வஸ்திரமும் அலங்காரமும். ஆரம்பம் நீ பாத்தினா கண்ணியே கவர்ந்துற மாதிரி இருக்கு.
2: Even if you go to her house, she is not poor, there is no poverty, it is full of myrrh, aloes, cinnamon, it is fully decorative.
1: எல்லாம் காமிச்சிட்டு சொல்றாருங்க பாரு, இத பார்த்துட்டு போய்டாத.
2: But after saying all these things, he says, don't go behind her looking at all these things.
1: இதுதான் ஒரு மகன் பார்க்கிற விதத்துக்கும் ஒரு தகப்பன் பார்க்கிற விதத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
2: So this is the difference between how a father will look at her and how a son will look at her.
1: ரெண்டு பேரும் ஒரே பெண்ணை தான் பார்க்கறாங்க.
2: Both of them look at the same woman.
1: ஆனா பையன் பார்க்கிறது என்னன்னா வெளி தோற்றம்.
2: But the son looks at the outer appearance.
1: ஆனா அப்பா அதே பெண்ணை எப்படி பார்த்தார் தெரியுமா?
2: You know how did the father look at the same woman?
1: நீங்கள் 22nd வசனம் பாருங்களேன்.
2: Verse 22.
1: இவ்வளவு அழகான பெண்ணை பின்பற்றி போற பையன் என்ன மனசுல நினைச்சிட்டு போவானா, அப்பா I got my catch, நான் ரொம்ப விரும்பினதை தேடி கண்டுபிடிச்சு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு வெற்றி வாகையோட அது போகும்.
2: So this son who looks at such a kind of beautiful woman will go with a great smiling face that I have got a catch.
1: ஆனா இப்படி போன ஒரு வாலிபன் அப்பாவை எப்படி பார்த்தாருன்னா, அவள் பின்னே சென்றான். எப்படி சென்றான்னா, ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல, ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதை விழ தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்ன அவன் போனான்.
2: So here the father looks at the son who goes behind that woman as a one, as an ox that goes to the slaughter, or as a fool to the correction of the stocks, or as a bird that hastened to the snare who did not know it would cost his life.
1: இந்த பிள்ளை பார்த்து, இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், ஆடை அணிந்து ஆபரணம் அணிந்து அழகான ஒரு பெண், அவள் வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறா, ஆஸ்திகளால் நிறைஞ்சிருக்கிறான்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொன்ன ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஐயோ இந்த மாதிரி ஒரு பெண்ணு கிடைக்காது, நீ ரொம்ப பாக்கியசாலி, நீ ரொம்ப லக்கின்னு சொல்லுவான்.
2: So when such a kind of young boy says that he has found a girl who is dressed in this way, who is so decorative, so beautiful, who has so much of wealth at home, and if he says that to his friend, he will say, you are the blessed person, most luckiest person, don't leave her, go catch her.
1: ஆனா அப்பா சொல்றாரு, உனக்கு தெரியாதா?
2: But father says, don't you know?
1: அவள் இன்னொருவனுடைய மனைவி.
2: She is the neighbor's wife.
1: அவள் வாயெல்லாம் போய்,
2: our mouth is full of lies.
1: நீ அவளை பின்பற்றி போனா நீ யார் மாதிரி இருப்ப தெரியுமா? ஒரு மாட்டை போல நீ போவ.
2: If you follow her, you will be like a ox.
1: விலங்கிடப்பட்ட ஒரு மனுஷனை போல நீ போவ.
2: You will be like a person who is chained.
1: கண்ணி இருக்குன்னு தெரியாம அதை பத்தி விரிக்கிற குருவிய போல நீ மாறிடுவேன்.
2: You will become like a bird who hastens to the snare.
1: சொல்லிட்டு சொல்றாரு 23 வசனத்தின் கடைசி வார்த்தை, அம்பு அவன் ஈரலை பிளந்தது.
2: And verse 23 it says still an arrow stuck his liver.
1: எப்படி?
2: How?
1: பையன் பார்க்கிறது ஆரம்பம், அப்பா பார்க்கிறது முடிவு.
2: The son will look at the beginning but the father looks at the end.
1: அதனால தான் 26 வசனத்துல சொல்றாரு, இந்த பெண்ணை நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன்பா, நீ இன்னைக்கு தான் பார்க்குற, நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஜன்னல்ல இருந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்.
2: So here in verse 26 he see, I'm watching this woman for a longer time, you saw only her now but I'm looking her for a very long time.
1: நீ நினைக்காத, நீ தான் முதல் ஆளு அந்த பொண்ணை பார்த்துட்டேன்னு.
2: Don't think you are the first person you have seen that woman.
1: 26th vasanathila kudukkarar paarenga warning, avar solraru gebare, you are not the only young man she is after. Nee ore oru valiban dhaan ulagathila unna paath attract aayta nenikada, aval anegarai kaayapaduthirka.
2: So verse 26 he gives a warning, don't think you are the only person who is after her, but she has cast down many wounded.
1: Anegarai vilappanninaal,
2: and she has made many people to fall.
1: Anega balavaangalai கொலை செய்திருக்கிறார்.
2: And she has slain many strong men.
1: அவள் வீட்டுக்கு போற வழி வந்து பாதாளத்துக்கு போற வழி.
2: Her house is a way to hell.
1: மரண அறைகளுக்குள்ள அது உன கொண்டு போய்டும்.
2: And that will take you to the chambers of death.
1: ஒரு உண்மையான தகப்பன் வந்து அழகை பார்த்து மயங்கிறது இல்ல, முடிவை பார்த்து எச்சரிக்கிறான்.
2: A true father will not be attracted by the beauty but he will warn looking at the end.
1: ஒரு உண்மையான தகப்பன் அவன் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஆடம்பரத்தையும் கிடைக்கிற செல்வத்தையும் தற்காலிகமான சந்தோஷத்தையும் அவன் கண்டு கவரப்படுகிறது இல்லை, அவன் இனி வரப்போகும் ஆபத்துகளை குறித்து, வரப்போகும் வேதனைகளை குறித்து ஞானம் உள்ளவனாய் எச்சரிக்கிறான்.
2: A father is not the one who is attracted looking at the beginning beauty or beginning things and the wealth and the prosperity of that woman, but he knows the end of it and he wants it.
1: Wisdom comes by experience. ஞானம் என்பது அனுபவத்தினால் வருகிறது.
2: Wisdom comes by experience.
1: இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
2: I am watching it for so many years.
1: எத்தனையோ பேர் விழுறதை என் கண்ணால நான் பார்த்தேன்.
2: I have seen many people fall by my own eyes.
1: எத்தனையோ பலவான்கள் கூட கொல்லப்பட்டாங்க.
2: Even many strong people were slain.
1: என் மகனே, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. ஆனா நீ என் பிள்ளை, நான் உனக்கு எச்சரிப்பு தரேன், நீ மாண்டு போயிடாத, நீ அழிந்து போயிடாத, நீ கெட்டு போயிடாத.
2: My son, I don't know whether their parents warned them or not, but you are my son, I warn you, don't be perished, don't be destroyed because of her.
1: நம்முடைய தேவன் கூட இன்றைக்கு நாம் இப்படி தான் எச்சரிக்கிறாரு.
2: So this is how even our God also warns us.
1: அதுதான் வாசிக்கிறோம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள எத்தனையோ சம்பவங்கள் எதற்காக நமக்கு எழுதப்பட்டது.
2: So that's why we read many incidents that are written in the Bible, the purpose why they are written here.
1: இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டது.
2: They are written as examples for us.
1: இவைகளால் நாம் எச்சரிப்படையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
2: They are written that we might be warned because of them.
1: நல்லா கவனிங்க, சில பேர் வந்து பழைய ஏற்பாட்டே வாசிக்காதீங்கன்றாங்க.
2: Many people say don't read the Old Testament.
1: பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லைன்றாங்க.
2: They say we no need this Old Testament.
1: ஆனா தகப்பனாகிய பரம தகப்பனாகிய நம்முடைய தேவன் ஏன் பழைய ஏற்பாட்டை வச்சாருன்னு சொன்னா, அவர் ஜன்னல் இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் தன்னை அழிச்சான், எத்தனை பேர் மற்றவர்களை அழிச்சான், இதெல்லாம் பார்த்துட்டு நம்மகிட்ட சொல்றாரு. இங்க பாருப்பா, நீ பார்த்த பாரு, படிச்ச பாரு இந்த கதையெல்லாம், எத்தனை பேர் தண்ணியை அழிச்சுக்கிட்டான், எத்தனை பேர் மற்றவர்களாலும் அழிஞ்சான். இதெல்லாம் படிக்கிற எதுக்குன்னா, உனக்கு ஞானம் வரும்படி நான் உன்னை போதிக்கிறேன்.
2: So, but our Heavenly Father, why did he give us this Old Testament? It's because he is watching us through the window. How many people killed themselves because of this and how many people were destroyed because by others. So, I have watched all these things. I write all these things so that you will have this as examples and live a caution life.
1: நாம் எச்சரிப்படையும்படி கத்திரவைகளெல்லாம் எழுதி வச்சிருக்கு.
2: The Lord has written all these things that we might be warned.
1: இன்னைக்கு ஆண்டவரே, உம்முடைய தகப்பனுடைய இருதயத்தை நான் புரிந்து கொள்ள கிருபை தாரும்.
2: Lord, today, please help me to understand the heart of a father.
1: நம்முடைய தகப்பன் முடிவிலே நாம் ஜீவனோடு கிருபையோடு நன்மையோடு பலத்தோடு முடியணும்னு கத்திர விரும்புறார்.
2: Our Lord desires, as we end, we have to end it with grace, with goodness, with life, with a good peace.
1: முடிவில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு விரும்புறாரு.
2: And he wants us to inherit eternal life at the end.
1: 23rd சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் கூட அதான் சொல்லுது.
2: That is what Psalm 23 and the last verse says.
1: நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த

0: Keep me safe.
1: கடைசியில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிருபை தாரும்.
0: And at the end, help me to fulfill your will, Lord.
1: ஒரு தகப்பனுடைய வாஞ்சை,
0: a father's wish,
1: ஒரு தகப்பனுடைய கவலை,
0: the father's worry,
1: ஒரு தகப்பனுடைய ஞானம்,
0: the father's wisdom.
1: அந்த ஏழாம் அதிகாரம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருவதாக.
0: May this Proverbs 7 talk or reveal a father's heart to us.
1: ஜெபம் பண்ணுவோம்.
0: Let us pray.
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our gracious and merciful Father, we thank you with a grateful heart.
1: உம்முடைய சத்தியம், உம்முடைய ஞானத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி.
0: Lord, thank you for revealing your wisdom and truth to your word, Lord.
1: எங்களை எவ்வளவு அதிகமாய் நீர் நேசிக்கிறீர்.
0: Lord, how much you love us, Lord.
1: அம்மாப்பா, இந்த ஏழாம் அதிகாரத்திற்குள்ளே நாங்கள் போகும் பொழுது உம்முடைய உள் அறைகளுக்குள்ளே எங்களை கொண்டு போய் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆபத்துக்களை, எங்களுக்கு முன்பாக இருக்கிற வேதனைகளை எங்களுக்கு நீர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறீரே. உம்முடைய அன்புக்காக நன்றி.
0: Lord, as we go through this chapter 7, you take us to your inner chambers of heart and show and reveal what are the dangers that we may encounter and how we have to be careful about it.
1: வேதைகளை போல அலைகிற எங்களுக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு ஞானத்தை வெளிப்படுத்துகிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Lord, we thank you, Lord, so that you are revealing your truth and wisdom through your word who are timid and fools like us.
1: ஆண்டவரே, நாங்கள் கண்களால் பார்க்கிற மாயங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காட்டி அதனுடைய முடிவுகளை எங்களுக்கு நீர் காண்பித்து எச்சரிக்கிறதற்காய் நன்றி.
0: Lord, thank you for showing us the vanity that we are going behind and thank you for warning and Lord cautioning regarding that, Lord.
1: மறைபொருள்களை உம்முடைய வசனத்தை கொண்டு வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி.
0: Lord, thank you for revealing your hidden secrets through your word, Lord.
1: நாங்கள் எச்சரிப்படைந்து, நாங்கள் ஞானம் அடைந்து, நாங்கள் புத்தி அடைந்து உம்முடைய வார்த்தைகளை பாதுகாத்து அந்த பாதைகளில் நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்க கிருபை தா.
0: Lord, give us grace that we may attain wisdom, understanding and knowledge and follow your ways, Lord.
1: எங்கள் பிள்ளைகளும் இப்படி நடக்க கிருபை தா.
0: Give us grace that our children may also walk so.
1: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து.
0: Glorify your name alone.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: Amen. Amen. Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சகாயம் பாட்டியம்மாவை பார்க்க சென்றான். அவர்கள் வீட்டில் ஒரு பூனையும் ஒரு நாயும் நீண்ட காலமாய் இருந்து வருகிறது. அன்று அந்த இரண்டையும் ஒரே நேரம் அவன் முன் அறையில் பார்த்ததால் பாட்டியம்மாவை பார்த்து, இந்த பூனை அல்லது நாய் இவைகளில் எது உங்களுக்கு அதிக விருப்பம் என்று கேட்டான். இரண்டுமே எனக்கு பிடிக்கும், எதை வைத்துக் கொள்வது எதை விட்டுவிடுவது என்று தீர்மானிப்பதுதான் கடினமாக இருக்கிறது என்று கூறினார்கள். நின்று கொண்டிருந்த அவர்கள் அங்கே படுத்திருந்த பூனையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். ஆனால் பூனை அவர்கள் மடியிலிருந்து குதித்து கீழே ஓடிப்போய் மேஜையின் அடியில் படுத்துக் கொண்டது. இந்த பூனை தனியாக இருக்கவும் விரும்புகிறது, ஆனால் டைகர் எப்போதுமே நான் அதை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படியென்றால் அநேகமாக டைகரைத்தான் நான் என்னோடு வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினார்கள். மேலும் பேரனை பார்த்து, இந்த இரண்டு மிருகங்களுமே நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறித்து நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது என்று சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பந்தை எடுத்து அறையின் அடுத்த மூலையில் வீசினார். அமைதியாய் படுத்திருந்த நாய் பாய்ந்து சென்று அந்த பந்தை எடுத்து கொண்டு வந்து பாட்டியம்மா காலடியில் வைத்தது. மீண்டும் அவர்கள் அதை எறிவார்கள் என்றும் தான் எடுத்து வர வேண்டும் என்றும் பாட்டியம்மா முகத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டே இருந்தது. ஆம், நாம் எத்தனை முறை இந்த பந்தை எறிந்தாலும் நாய் எடுத்து கொண்டு வர ஆயத்தமாக காத்திருக்கும். எனக்கு விருப்பமானதை செய்ய அதற்கு மிகுந்த விருப்பம் உண்டு. நாமும் கர்த்தரை பிரியப்படுத்தும் காரியங்களை செய்ய வேண்டுமில்லையா சகாயம் என்று கேட்டார்கள். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் பூனை அவர்கள் அருகில் வந்து அவர்கள் கால்களில் உரசிக் கொண்டிருந்தது. இந்த பூனையிலிருந்து நீ என்ன கற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் உட்கார்ந்தார்கள். கீழே நின்று கொண்டிருந்த பூனை சோஃபாவில் ஏறி பாட்டியம்மா மடியில் படுத்துக் கொண்டது. இது சற்று வித்தியாசமானது. அது விரும்பும் நேரத்தில் மட்டும் என்னிடத்தில் வரும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் விரும்பும் பொழுதெல்லாம் கடவுளத்தில் போவதை அவரும் ரொம்ப விரும்புகிறார். இரண்டு மிருகங்களையும் ஒவ்வொரு விதமாக தேவன் படைத்திருக்கிறார். எனவே இரண்டும் எனக்கு விருப்பம்தான் என்றார்கள். நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் படைத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் இப்படி வளர்ப்பு பிராணிகள் உண்டா? அவைகளை நாம் நேசிக்க வேண்டும், கனிவோடு பராமரிக்க வேண்டும். அவைகள் மூலமாகவும் கடவுள் நமக்கு பாடங்களை கற்றுத்தருவார். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளையெல்லாம் என்னுடையவைகள் என்று கர்த்தருடைய வசனமும் சொல்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுவோமா?

தேவன் சர்வ வல்லவர். அவர் ஒருவராய் ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தை உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை திரட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

மோசை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து பிடிக்க தண்ணீர் தருகிறவர். எஸ், அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ, சாத்தியம் இல்லாத இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடி கொண்டாடலாம.

வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. நீ அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். உம்முடைய ஒரு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டே. உம்முடைய ஒரு வார்த்தைக்கு அற்புதங்களை செய்கிற வல்லமை உண்டே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஆராதனை வழியில பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அநேக தேவைகள் மத்தியில காத்து கொண்டிருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் கத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை, என் தேவனுடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது, உன் சூழ்நிலையை மாற்ற போகிறது. ஏனென்றால் உனக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் சர்வ வல்லவர். சேர்ந்த

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே. மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ நீ நல்லவர், நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

நான்கு மூப்பர்களாலும் ஓ தேவ தூதர்களால் இரவும் பகலும் ஓயாமல் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற மேலான தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், மேலான நாமமுடையவர், உயர்ந்த நாமமுடையவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். எல்லா முழங்கால்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்கள் முழங்கத்தக்கதான மேலான நாமமுடைய பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பண்ணுகிறோம். நீ பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, மேலானவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணு.

0: உயர்த்திடுவே.
1: உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால் படிந்து முற்றுமுடி தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மட்டும்தான் இல்ல, நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர், சாவாமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், அற்புதமானவர், நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கரப்படுத்துகிறோம், நல்லவர். Hallelujah.

0: உயர்த்தி ஆராதிக்கிறாண்டு.
1: யோபு 42:2 யோபு இப்படி சொல்லுகிறார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்துவிட்டேன். எஸ், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. வாருங்கள், நம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர்.

சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு நிகரான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எங்க வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில நீ செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறவைகள் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர், தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்காய் புதிய வாசலை திறக்கிறவர், புதிய பாதையை உண்டாக்குகிறவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. நல்லவர், ஒரே ஒரு விஷயக்கரங்களை உயர்த்தி சொல்லுவான்னு பார்த்து

சில பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் நெருக்கத்தில் என்னை தேடி வந்து என்னை மீட்டு கொண்ட தேவன் நீர் அல்லவா? நான் திசை கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக சீக்கிரமாய் வந்து எனக்கு உதவி செய்த தேவன் நீர் அல்லவா? உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் புகழுவேன், உண்மை அன்றி வேறு யாரையும் பாட மாட்டேன். ஆண்டவரே எத்தனை பேர் தீர்மானத்தோடு சொல்ல போறீங்க, நல்ல கரங்களை உயர்த்தி

நல்ல கரங்களை தட்டி கத்திரிப்பாய் சொல்லுமா. ஆண்டவரே, உம்மாத நாங்கள் பணித்தோம், உண்மையே தொழுவோம், உண்மையன்றி வேறு யாரையும் பாடமாட்டோம். ஆண்டவரே, நெருக்கத்தில் எங்களை சேர்த்து கொண்டவர், மீட்டு கொண்டவர், அரவணைத்தவர், உண்மை மாத்திரம் பாடி மகிமைப்படுத்துவோம். கனமகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஏசு.

நெகேமியா 10 அதிகாரம். முத்திரை போடப்பட்டவர்கள் யார் என்றாலும் அகலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா, சிதேகியா, செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்ஹிஜா, அக்தூஸ், செபனியா, மல்லூக், ஆரீம், மெரமோத், ஒபதியா, தானியேல், கினேதோன், பாரூக், மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பில்ஹாய், செமாயா என்னும் ஆசாரியர்களும், லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெசுவா, எனதாதின் குமாரில் ஒருவனாகிய பின்யோயி, கத்மியேல் என்பவர்களும், அவர்கள் சகோதரராகிய செபனியா, ஓதியா, கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அசபியா, சக்கூர், செரபியா, செபனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும், ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ், பாகாத் மோவாப், ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காத், பெபாயி, அதோனியா, பிக்வாய், ஆதின், ஆதேர், இஸ்கியா, அசூர், ஒதியா, ஆசூம், பெத்சாய், ஆரிப், ஆனதோத், நெபாய், மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசீர், மிஷசாபேல், சாதோக், யதுவா, பெலத்தியா, ஆனான், அனாயா, ஒசேயா, அனனியா, அசூப், அல்லோகேஸ், பிலஹா, சோபெக், ரேகூம், அஷபனா, மசேயா, அஹியா, கானான், ஆனான், மல்லூக், ஆரீம், பானா என்பவர்களுமே, ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனிமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லோரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும், தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிறுத்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 பங்கை கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைகளுக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதல் பலனையும் சகலவித விருச்சங்களின் எல்லா முதற் கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதல் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும், நாங்கள் எங்கள் பிசைந்த மாவின் முதற்பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முத்தின பலனாகிய திராட்சை பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களின் தசக பாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும்
லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்கள் எல்லாம் தசகபாகம் சேர்க்கவும். லேவிய தசகபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியருடைய கூட இருக்கவும். தசகபாகமாகிய அதிலே லேவியர் பத்தில் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்திலுள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து இதை முறியடிக்கப் போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாய் எழுங்குற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நாமே இருக்கிறோம். நாம் செய்கிற சில பாவங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தடை செய்கிறது. நாம் செய்கிற சில குற்றங்கள் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிறது, சேதப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:36 வசனத்தை வாசிக்கும்போது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. இந்த சரீரம் அப்பிரயோஜனமற்றது, இது மண்ணானது. ஆண்டவரே சொன்னார், உங்களை சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் உங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆத்மாவை முக்கியப்படுத்தினார். தாவீதும் கூட, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று ஆத்மாவை அவர் முக்கியப்படுத்தினார். நம்முடைய ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். ஆனால் நாம் செய்கிற சில பாவங்கள் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிறது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை துண்டிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம், நம்மளை தவிர மற்றவங்களை அடையாளப்படுத்துவோம். அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 John 1:1 நாம் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அது நிமித்தம் செலுத்தத்தக்க பலி இனி இல்லை. எபிரேயர் 10:26 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களைத்தான் நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்வார். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் தெய்வ பயம் நமக்குள் இருக்கணும். இன்னைக்கு அநேக இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சில செய்கிற தவறுகள் அநேகருக்கு இடரலாய் மாறிவிடுகிறது. நானே நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பிசாசு எவனை விழுங்கலாம், எவனுடைய ஆத்ம

ஆத்மாவை சேதப்படுத்தலாம், எவனுடைய ஆத்மா தேவனை விட்டு தூரப்படுத்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய பார்வையானாலும் பேச்சானாலும் நடக்கையானாலும் தேவனுக்கு பயந்து பரிசுத்த உள்ளத்தோடு நாம் வாழ ஆரம்பிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாக இருந்தால் உடனே ரிவார்டு கிடைக்காது, அதுக்காக நாம் பாவம் செய்யக்கூடாது. சில நேரத்தில் சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் சில தவறுகளை செய்கிறோம், அதுதான் அப்படியே மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. எல்லாவற்றிலும் கவனத்தோடு இருப்போம், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்போம். நீங்கள் வாசித்திருப்பீர்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமும் 2 நாளாகத்தை வாசிக்கும் போது இந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், இந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருடைய ஆத்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய முடிவு நேரத்திலே இந்த மனுஷன் என்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் என்று தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் பாவம் செய்வோமானால் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிறோம், அழித்து போடுகிறோம். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம், உண்மையோடு இருப்போம், பயபக்தியோடு இருப்போம். இந்த நேரத்திலும் கூட கடந்த காலங்களில் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால் இன்றையும் ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நிறுத்துவீராக அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு கேட்கலாம். நிச்சயம் மன்னித்து திரும்ப தூக்கி எடுப்பார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்பு பண்ணினது போல. தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடாது, ஆத்மா அழிந்து போகக்கூடாது, ஆத்மாவை மிகுந்த பொக்கிஷமாய் நாம் பாதுகாத்து கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் ஆத்மா கர்த்தரோடு இருந்தால் நம்மை சுற்றிலும் ஏராளமான அற்புதங்களை கண்டிப்பாய் தேவன் செய்வார். இந்த நாளை நாம் தேவனோடு நெருங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய ஆத்மாவும் தேவனையே சார்ந்திருக்கட்டும், கர்த்தருக்காய் காத்திருக்கட்டும், அவரையே நம்பி இருக்கட்டும், முழு பரிசுத்தத்தோடு இருக்கட்டும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை கரைப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தத்தோடு நாங்கள் காத்துக்கொள்ள, உண்மையோடு இருக்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்கள் ஆத்மா கர்த்தரோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், இதை காண்கிறபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது நாளைய தினத்தை இன்று பார்ப்பது. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த தலையங்கத்தோடு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்கிற கொரிந்தியர் 5:6 கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். மேகங்களற்ற நீல நிற வானத்தை கூர்ந்து பார்ப்பது நமக்கு பிடிக்கும். நம்முடைய சிருஷ்டிகரின் மகிமையான படைப்புகளில் ஓர் அழகிய பகுதி இந்த வானம். இது நம்முடைய சந்தோஷத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வானத்தை கண்டு விமான ஓட்டிகள் எவ்வளவாய் மகிழ்ந்திருப்பார்கள். அவர்கள் பறப்பதற்கு ஏற்ற சிறந்த வான்வெளியை பல அடைமொழிகளை கொண்டு விபரிப்பார்கள். அதில் நமக்கு மிகவும் பிடித்தது நாளைய தினத்தை நீ இன்றே பார்ப்பது. நாளைய தினத்தை இன்றே பார்ப்பது என்பது நமது பார்வைக்கு அப்பால்பட்டது. சொல்ல போனால் இன்று நம்மை நோக்கி வரும் காரியங்களை கூட சில சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று வேதாகமம் கூறுகிறது, யாக்கோபு 4:14. ஆனால் வரையறைக்கு உட்பட்ட நம்முடைய பார்வை விரக்தியை உண்டாக்க தேவையில்லை. மாறாக நாம் மகிழ்ந்திருக்கலாம். ஏனெனில் நம்முடைய எதிர்காலத்தை முற்றும் காண்கிற தேவன், அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்துள்ளோம். அதன் ஒவ்வொரு நாளிலும் நாம் எதிர்கொள்ள போகும் சவால்களையும் அதன் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் நாம் கலங்க தேவையில்லை. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு அறிந்துள்ளார். ஆகவேதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:6 நம்பிக்கை அளிக்கும் விதமாக அந்த வார்த்தைகளினால் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைய தினத்தையும் நாம் காணாத எதிர்காலத்தையும் நம்பிக்கையோடு தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம் வாழ்வை எதிர்நோக்கி வரும் எக்காரியங்களை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் தேவனோடு நடக்கிறோம். நமக்கு முன் இருப்பவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவற்றை கையாள அவர் பலமுள்ளவராய் ஞானமுள்ளவராய் இருக்கிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார், இல்லையா? ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான வார்த்தைகளையும் தேவ செய்திகளையும் இனிய பாடல்களையும் உயிருள்ள தேவ சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே இன்றைய நாளிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் எமில் ஜெபசிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒரு ஆள் பேசுவதை வைத்து நாம் இவர் ஒரு ப்ராப்ளமாக மாற முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒதுங்கிவிட வேண்டும். பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஞானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். மனுஷருடைய வாய் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெரிவித்து விடும். பிரியமானவர்களே, அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வேண்டும். காலையிலே நான் சொன்னேன், சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. அதில் பிரதானமான வரம் என்ன தெரியுமா? ஆவிகளை பகுத்தறியும் வரம், டிசைன்மெண்ட். ஆவிகளை பகுத்தறியும் வரம். எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்கும் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்கள் திரும்ப வீடுகளுக்கு போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இதைத்தான் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்திற்கு இப்பொழுது வர வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்திலே மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்பாதீங்கள் என்கிற வசனத்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவாராக. இவ்வளவு நேசித்தனே, இவ்வளவு செய்தேனே, இவ்வளவு பண்ணினனே, என்னை அவன் நினைத்து பார்க்கவில்லையே, எனக்கு இப்படி செய்தானே. இந்த எண்ணங்கள் ஏதாவது இப்படி உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கும் என்றால் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லுகிறேன், அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படிப்பட்ட ஆள் உங்களை நினைக்காமல் இருப்பது நல்லது. நன்மைக்கு தீமை ஒருவன் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் உங்கள் அருகிலே வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துவது மனிதர்கள் தான், இவர் யாரும் அல்ல. உங்க சொக்காரா இருக்கலாம், உங்க ஏனத்தாரா இருக்கலாம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவர்கள் தான். நாலு நாள் உங்கள்கிட்ட பேசலன்னா உங்களுக்கு வருத்தம் வந்துடுது, வரவே கூடாது, வரவே கூடாது. இயேசு உங்களிடத்துல பேசுறாரு, பரிசுத்தாவியன் உங்களிடத்துல பேசுறாரு, இது உங்களுக்கு போதாதா, இது எனக்கு போதாதா? இதுதான் மிக முக்கியமானது. நாம் ஸ்பிரிச்சுவலாக நாம் இருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை என்ன செய்வோம்? கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும்.

0: என் வாயில் இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் இது வந்து ஒரு டயலாக். இப்ப வந்து ஒரு டயலாக் நடக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உள்ள ஒரு உரையாடல். அதிலே 23:15 பாருங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் இருதயம், அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க, இருதயம். மகனே, மகளே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும். பிரியமானவர்களே, ஞானம் என்கிற வார்த்தை வேற, அறிவு என்கிறது வேற. அந்த ஆளுக்கு ரொம்ப அறிவு இருக்கையா, பரவாயில்ல, we are disinterested. அந்த ஆளுக்கு ஞானம் இருக்கிறதையா, we are interested. அறிவு என்பது என்ன, நன்மை எது தீமை எது என்று ஆராய்ச்சி செய்து ஒரு காரியத்தை ரெண்டாக பிரிக்க தெரியும். ஆனா ஞானம் என்பது என்ன, சரி இது தப்பு இது என்று பிரித்து சரியை தெரிந்து கொள்ளுதல். இது நல்லது இது கெட்டது என்பது தெரியும், ஆனா கெட்டதை தான் செய்யும், அது அறிவு. ஆனா ஞானம் என்பது என்ன, இது நல்லது இது கெட்டது என்று நினைத்து ஞானம் என்ன செய்யும், நல்லதையே சொல்லும், நல்லதையே செய்யும், அதுதான் ஞானம். இந்த ஞானத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது ஒரு ஆரம்பம் தான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது போலீஸ்காரனுக்கு பயப்படுது போன்றது அல்ல. கர்த்தருக்கு பயப்படு என்பது மனுஷனுக்கு பயப்படுதல் போல் என்பது அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல், பெற்றோருக்கு பயப்படுதல் என்பது என்ன, பிள்ளைகளை நாம் தூரமான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், அப்பா அம்மா அருகில் இருக்கவரை இதை செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க, அப்பனா அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, செய்ய மாட்டேன். ஆனா நம்ம பிள்ளைகள் தூரமா போறாங்க, தூரமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க, தூரமாக வெளிநாட்டுக்கு கூட போறாங்க, அங்க போய் வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் வரும், பல பலவிதமான தொடர்புகள் வரும், பலவிதமான காரியங்கள் வரும் பொழுது நம்ம பிள்ளைங்க இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும் போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க இந்த கெட்டதை நான் செய்யக்கூடாது. அதான் பெற்றோருக்கு பயப்படும் பயம். பெற்றோருக்கு பயப்படும் பயம் தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்யலாம், இதை செய்யக்கூடாது. இதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். நன்மை எது தீமை எது என்பதை எக்காலத்திலும் அறிகின்றவர்களாக, கர்த்தாவே ராஜாவே உம்முடைய கிருபையினால நன்மையை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாக, சூஸ் பண்ணுகிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும். அதான் அப்படி செய்தா நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்டிலையும் ஒவ்வொரு ஒபீடியன்ஸ்லையும் கர்த்தருடைய இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, அந்த மகிழும் என்கிற வார்த்தை, ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய இருதயம் மகிழும் என்பது பரலோகத்திலே தேவதூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைவரும் கைதட்டி கைதட்டி நம்மை அப்ரிஷியேட் பண்ணுவார்கள். ஒரு ஃபுட்பால் ஒரு கோல் போட்ட உடனே கைதட்டுகிறது போல ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் சாத்தானுக்கு நோ இயேசுவுக்கு எஸ் என்று சொல்கிறோமோ ஒரு பெரிய கைதட்டுதல். உங்களுக்காக எனக்காக அந்த மாதிரி கைதட்டுகள் ஏராளம் வரட்டும். அதுதான் இருதயம். அடுத்தது பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அடுத்த வசனத்துக்கு வாருங்கள், வாசியுங்கள். உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். முதலாவது உள்ளம், அதுக்கடுத்தது உள்ளிந்திரியங்கள், இன்னும் டீப்பா, இன்னும் டீப்பா. என்னுடைய என்னுடைய ஹோல் பீயிங், என்னுடைய ஹோல் பீயிங். பிரியமானவர்களே, நீ உண்மையானவைகளை பேசினால், நீ உண்மையானவைகளை செய்தால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் மகிழும். இது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அவசியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம். காலையிலே தோள் கொடுக்கிறோம், கர்த்தர் அநேக இடத்துல பேசினார், இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். தோள் கொடுங்கள், ஏராளமான தோள்கள். விசேஷமாக 100,000 கிராமங்கள் என்றால் சாதாரணமானதல்ல, எத்தனையோ தோள்கள் தேவை. கரம் கொடுங்கள் பிரியமானவர்களே, ஆனால் அது ரெண்டும் கொடுப்பதற்கு இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்போம். நானும் கொடுக்கணும், நீங்களும் கொடுக்கணும். அது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் அல்ல, நம்முடைய மரண பரியந்தம் அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது ஒரு போராட்டம். அதை நாம் ஏனோ தானோ என்று லைட்டாக எடுக்க முடியாதது, ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டியது. இட் ஹேஸ் டு பி இன்டென்ஷனல். பிரியமானவர்களே, இருதயம் என்பது யாக்கோவினுடைய ஏணியாகவும் மாற முடியும், பாவத்தின் கேணியாகவும் மாற முடியும். ரெண்டுல ஒன்றுதான். நம்முடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நிரம்பி இருந்தால் பரலோகத்தை கனெக்ட் பண்ணிடுறோம், அப்படியே கனெக்டட் ஆயிருது. நம்ம நித்திய ஜீவன்லேயே இருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்திலே நாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கிறவர்களாக, பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இருதயம் என்பது, என்னுடைய இருதயம் என்பதும் உங்கள் இருதயம் என்பதும் யாக்கோபுக்குத்தான் அந்த ஏணி கொடுக்கப்பட்டது என்று நினைக்காதேயுங்கள். என்னுடைய இருதயம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அதான் யாக்கோவினுடைய ஏணி. பிரியமானவர்களே, இல்லாவிட்டால் பாவத்தின் கேணி. பிரியமானவர்களே, பாவத்துக்கு மேல் பாவம், அசுத்தத்துக்கு மேல் அசுத்தம், கெட்டதுக்கு மேல் கெட்டது, துன்மார்க்கத்துக்கு மேல் துன்மார்க்கம், எத்தனை அந்தரங்க பாவங்கள். பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைத்தும் நமது இதயம் தான். பிரியமானவர்களே, எவ்வளவு மனிதன் பாவம் செய்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய இருதயம் கெட்டு போகும். பிரியமானவர்களே, இருதயம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு ஏணியாக, பரிசுத்தம் உள்ளதாக, கர்த்தருடைய கிருபையை பெற்றதாக இருக்கும் என்றால் துதிக்கும், இல்லை என்றால் இருதயம் தத்தளிக்கும். சின்ன காரியத்தையும் தாங்க முடியாது, மனம் படபடவழிந்து அடிக்க ஆரம்பித்து விடும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே அப்படியே குளிர்ந்து போகும், கைகள் நடுங்க ஆரம்பிக்கும், விரைத்து போய்விடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது, ஒரு சின்ன காரியத்தையும் நம்ம தாங்க முடியாமல் போய்விடுவோம். ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 4:13 சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் தத்தளித்தது. காரணம் பாவம், பாவம், பாவம். ஆகையினாலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாலையில நாம் ஜபம் பண்ணும் பொழுது விசேஷமாக நம்முடைய இருதயத்திற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும். ஆனஸ்டாக ஜபம் பண்ணணும். நம்முடைய இருதயத்தில் என்னென்ன குற்றங்கள் காரப்பட்டாலும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை என்பதும் நான் காலையிலே சொன்னது போல ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் அல்ல. Until we die, we got to keep on confessing our sins. பிரியமானவர்களே, நம்முடைய ஜப விஷயத்தில் பாவ அறிக்கை ஜபம் என்று ஒன்று உண்டு. அது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் மிஷினரிமா நமக்கு வாசிக்க தெரியாமல் இருந்த காலத்தில் ஜப புஸ்தகத்தில் வசனங்களை, ஜபங்களை எழுதி அப்படியே யாரோ அந்த நடத்துகிறவர் சொல்ல சொல்ல அந்த நாட்களிலே திரும்ப சொல்ல வைத்தார்கள். ஆனால் இப்படி படிப்பு வந்த பிறகும் இந்த ஜப புஸ்தகம், இந்த ஜபங்கள் எல்லாம் வைத்திருப்பது மிகவும் நல்லது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமுள்ள தேவனே, செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. சரீரத்தில் நன்றாக தான் இருப்போம், ஆனால் இருதயத்தில் சுகம் இல்லை. கர்த்தாவ தத்தளிக்கிறது ஆண்டவரே, கலங்குகிறது கர்த்தா, குழம்புகிறது அப்பா, என்ன செய்யணும் தெரியலையே. எத்தனை பேர் சொல்றாங்கப்பா, எத்தனை பேர் சொல்றாங்க. அருமையானவர்களே, ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது. ஆனால் நீங்கள் பவுலையும் சீலாவையும் யோசித்து பாருங்கள், அந்த நடு இரவில், அந்த சிறைச்சாலையில், அத்தனை அடிகள் நடுவில், அத்தனை கஷ்டத்தின் நடுவில் அவர் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். இருதயம் துதிக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருந்தால், நிச்சயம் எனக்கு இருந்தால், என்னுடைய இருதயம் துதிக்கும், சந்தோஷமாக இருக்கும், கலங்காது. அதனாலே நாமும், நானும், நீங்களும் இந்த மாலை வேளையில ஒரு நிமிடம் 45வது சங்கீதத்தை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின அதான் வாய், கவியை சொல்கிறேன், என் நாவு வாய் விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தானி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையையும் உமது மகத்துவமாக உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தம், நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். இதை நம்முடைய மனதை விட்டு எடுக்கவே கூடாது பிரியமானவர்களே. இதுதான் நம்முடைய இருதயம், இதுதான் நம்முடைய இருதயம். அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு கர்த்தருடைய புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. என்னுடைய இருதயம், இதை நானும் வாஞ்சிக்கணும், நீங்களும் வாஞ்சிக்கணும். நான் இன்னொன்னா சொல்றேன், நான் இதை வாஞ்சிக்க விரும்புறேன் தினந்தோறும், நீங்களும் வாஞ்சிக்கணும். என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும், இதுதான் முக்கியமானது. என்னுடைய இருதயம் ஒரு ஆணாலோ ஒரு பெண்ணாலோ நிரம்பக்கூடாது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். என்னுடைய இருதயம் பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ நிரம்பக்கூடாது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும். என்னுடைய இருதயம் அடுத்தாற்போல் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும். அடுத்தாற்போல் என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும். மாறி மாறி இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் எத்தனையோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் நான் எனக்காக போட்டுக்கொள்வது. என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் பரிசுத்தாவியானவரால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும் ஐயா. என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும் ஐயா. நீங்களும் கேளுங்கள், கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இவெல்லாம் முடியுமா என்று நினைக்காதேங்கள். ஏனென்றால் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்திலே இயேசுனுடைய மகிமையை நான் எப்பொழுது காண்பேன்? பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தா, நான் விசுவாசித்தா, நான் விசுவாசித்தா. இதைத்தான் காலையிலே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், இயேசுவை விசுவாசிப்பதற்கு கீழ்ப்படிதல், இதை நாம் செய்தால் பிரியமானவர்களே, இதை செய்வதற்கு நான் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன். இதை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன். நீங்களிலே உங்களை அநேகர் செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் தொடர்ந்து அதிகமாக செய்யுங்க. எப்படி என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்ப முடியும், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப முடியும், வசனத்தினால் நிரம்ப முடியும், ஜபத்தினால் நிரம்ப முடியும், சோத்திரத்தினால் நிரம்ப முடியும், எப்படி அன்பினால் நிரம்ப முடியும்? ஒன்பது கிரிக்கின்றதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சி அடக்கம். நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சி அடக்கம். ஒன்னொன்னா சொல்லி இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும், இதனால் நிரம்பட்டும். பிரியமானவர்களே, எப்படி முடியும் என்பது தானே? முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அவர்களோடு இருப்பவர்களை விட என் நம்மோடு இருப்பவர். நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, மூன்று சின்ன குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது ரெண்டு குறிப்பும் ஒன்று தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வருகின்றது. எப்படி நம்முடைய இருதயத்தை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்த முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும்? நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயம், என்னுடைய இருதயம், எஸ் சுவாமி, எங்கள் சகோதர சகோதரருடைய இருதயம் பரிசுத்தமாக காத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். ஆகினாலே என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமது சமூகத்திலே பெரிதாக இருப்பதாக. வசனங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடையாவது மூணு தடையாவது சொல்லணும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஏனென்றால் தீய நோக்கம் பாவமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அதனால் இருதயம் அது எப்பொழுதும் இரவும் பகலும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள. முதலாவது பிரியமானவர்களே, வசனம் உங்களுடைய பைபிள் ரீடிங் லைஃப், த வேர்ட் ஆஃப் காட் லைஃப், வசனத்தின் வாழ்க்கை எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் வசனத்தை வாசிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஊழியத்திலோ குடும்பத்திலோ பிசாசானவன் சுறுசுறுப்பாக்கி விடுவான். பிரியமானவர்களே, அவன் நம்மளை வாசிக்க வேண்டும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டான். அந்த நேரத்தை நாம் எந்த நேரத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோமோ அதிகாலையிலே. அடுத்தது என்னது? ஜபம் இல்லையா? ஜபம், நம்முடைய ஜபமும் வசனமும், வசனமும் ஜபமும், ஜபமும் வசனமும், வசனமும் ஜபமும், இதுதான் நமக்கு ரெண்டு காலு. பிரியமானவர்களே, இந்த ரெண்டையும் செய்யாத படிக்கே நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்மளை தூங்க போட்டுருவோம். பிரியமானவர்களே, எனக்கு தெரியாது உங்களுடைய பிரைவேட் பிரேயர் லைஃப், உங்களுடைய தனி ஜப நேரம் எந்த நேரம் அதிகாலையில். நீங்களும் நானும் இதில் தெளிவாக இருந்தால் ரொம்ப நல்லது. காலையில் 4 மணிக்கு என்னுடைய ஜப நேரம், 4:30 மணிக்கு என்னுடைய ஜப நேரம், 5 மணிக்கு என்னுடைய ஜப நேரம் என்று 6 மணிக்கு முன்னாலேயே இந்த ஜப நேரங்களையும் வேத வசனத்தை வாசிப்பதையும் நான் முடித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனையோ விசுவாசிகள் 10 இல் 8 ஊழியக்காரர்கள் தங்கள் தனி ஜப நேரங்களை சரியாக காத்துக்கொள்வது இல்லை. பிரியமானவர்கள், அளவுக்கு மிஞ்சி தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகின்றது, அளவுக்கு மிஞ்சி வேலைகள் வந்துவிடுகின்றது. இதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இதிலே நானும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு உடலிலே நல்ல பலன் இருக்கிறது என்றால், அதுவும் நீங்கள் ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு 4 மணிக்காவது எழும்பி முழங்காலிலே நின்று நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிக்க பொழுதே வாய் திறந்து சும்மா மனசுக்குள்ளேயே மெடிடேட் பண்ணி ஜபம்ன்றது வேற, ஆனா வாய் திறந்து இயேசுவிடம் பேசணும். அதுக்குத்தான் ஒரு தனி இடமே வேணும், தனி இடமே வேணும். நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இவ்வளவு சத்தமா இல்ல, மெதுவா நம்ம வாய் திறந்து பேசணும். இப்படி பேச ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? நம்மள ரொம்ப பேச வச்சிருவாரப்பா, ரொம்ப பேச வச்சிருவாரு. 1/2 மணி நேரம் வச்சிருப்பீங்க, 1 மணி நேரம் போனதே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நினைச்சியாது தெரியாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில நீங்கள் வீட்டுக்கு போறதுக்கு முந்தி இந்த தீர்மானத்தை ஏற்கனவே செய்தீர்கள் என்றால் இன்னும் அதில் உறுதியாக தரித்திருங்கள். இது செய்யவில்லை என்றால், செய்து கொஞ்சம் உடஞ்சி கிடக்கிறது என்றால், அதை இன்னைக்கு ரிப்பேர் பண்ணுங்கள். இதை நான் சரிப்படுத்துகிறேன் அப்பா, நான் நாளையில இருந்து என்னுடைய ஜப நேரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஆண்டவரேன், என்னுடைய ஜப நேரத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். காலையில் எழும்புவேன் அப்பா, காலையில் எழும்புவேன். ஆண்டவரேன், தயவு செய்து செய்யும்படி உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அசூரர்கள் அல்ல, நானும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அசூரன் அல்ல. கர்த்தருடைய கிருபை எனக்கு வேண்டும் என்றால் நான் கர்த்தரை அதிகாலையிலே அவர் காலிலே நான் விழ வேண்டியவனாக இருக்கிறேன்.
1: சிலுவையிலே

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பொய் எங்க பார்த்தாலும் பொய். சில பேர் வாய திறந்தாலே பொய் சரளமா வருது. இதுல பொய்களை ரெண்டா வேற பிரிச்சுக்கிடுறாங்க, ஹார்ம்ஃபுல் லைஸ், ஹார்ம்லெஸ் லைஸ். அதாவது தீமை விளைவிக்கும் பொய், தீமை விளைவிக்காத பொய். அத ஒயிட் லைஸ்னு சொல்றாங்க. இந்த ஹார்ம்லெஸ் லைஸ்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இத சொன்னா பரவாயில்லைன்னு வேற வாக்குவாதம் பண்றாங்க. இன்னைக்கு நான் அதிகமா பேசப்படுற பொய்களை சொல்லவா? டீ கடைக்காரர், இப்ப போட்ட வடதான் சார். மெடிக்கல் ஷாப்காரர், பேருதான் வேற, அதை விட இது நல்ல மருந்து சார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன், பத்தடி ஆழத்துல நல்ல தண்ணி, பக்கத்துல ரிங் ரோடு, ஐடி பார்க் வருது சார். காய்கறி கடைக்காரர், காலையில பறிச்சதுமா? சேல்ஸ் ரெப், இன்னியோட இந்த ஆஃபர் முடிது மேடம். கண்டக்டர், வழியில எங்கேயும் நிக்காது, பாயிண்ட் டு பாயிண்ட் சார். பள்ளி குழந்தை, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா? நண்பன், கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன்டா. கணவன் மனைவியிடம், உன் சமையல் சூப்பரா இருக்கு. மனைவி கணவனிடம், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்னு நினைச்சேன். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். நாம எப்படி இருக்கிறோம்? சிறு சிறு பொய்களை அடிக்கடி சொல்றோமா? பொய்யில சின்ன பொய், பெரிய பொய்ன்னு பாகுபாடு இல்லைங்க. அது தீமை தருதோ இல்லையோ அது பொய்தான். கடவுள் பொய்யையும் பொய் சொல்றவங்களையும் வெறுக்கிறாரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இனிமேலிருந்து பொய் சொல்லாம உண்மைய மட்டுமே பேசுவோம். நான் ரொம்ப பிஸி, உங்ககிட்ட இப்பதான் பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. இதோ இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். இப்படிப்பட்ட சிறு சிறு பொய்களையும் தவிர்ப்போமே.

என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன்.

your presence. உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்க முறையிடும் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு, cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

ஒருவர் யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகரை இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment, in the nearer day.

நிறைவேற்ற காரியெல்லாம் தோற்றுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவரே, எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு

கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லா

லைஃப். ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரி

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்து மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூடுவேன், எல்லாத்துமா அவருக்குள் கழி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாருக்குமே தெரியாததும் மறைவானதுமான இடத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற நாளாய் இந்த நாள் அமையப் போகிறது. இயேசு பெயர் சொல்லி அழைத்த இருவரை குறித்து இந்த நாளில் பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 19:2 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், ஐஸ்வர்யவானாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தபடியினால் இயேசுவை காணக்கூடாமல் இருந்தது. இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். அவன் இயேசுவை காண முடியாதபடி அவனுடைய சூழ்நிலைகளாகிய ஜனக்கூட்டம் அவனை நெருக்கி தள்ளினாலும், அதையும் மீறி அவன் இயேசுவை காண ஆர்வம் கொண்டதை இயேசு அறிந்து, அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திலும் அவனை, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று கூப்பிட்டார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு சகேயுவை பெயர் சொல்லி கூப்பிட்டவுடன் அவனின் பாவ வாழ்க்கை மாறினது, இரட்சிப்பு வந்தது. அடுத்ததாக யோவானின் புஸ்தகம் 11:1 மரியாள் மார்த்தாளின் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டிருந்தான் என்றும், லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், அதாவது மரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. பின்பு 38-39 வசனங்களை வாசிக்கும் போது, லாசருவை வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு செல்கிறார். 43 லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44 மரித்தவன் வெளியே வந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை பாவசாப கட்டுகள் இயேசுவை காணக்கூடாதபடிக்கு நெருக்குகிறதா? என்னை யார் நேசிப்பார், பார்ப்பார்கள், என்னை எல்லாரும் மறந்து விட்டார்களே என்று எண்ணுகிறீர்களா? உங்களை இயேசு பார்க்கிறார். உங்களை இன்று அவர் பெயர் சொல்லி அழைத்து உங்களை விடுவிக்கிறார். அப்படியாகவே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவனை, மரித்த லாசருவை பெயர் சொல்லி அழைத்தால் அவனுக்கு ஜீவன் உண்டானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கலாம், என் எதிர்காலம் என்னவாகுமோ, எல்லா மரித்த சூழ்நிலைகளில் காணப்படுகிறதே, நான் வியாதியில், கடனில், கண்ணீரில், பிள்ளைகளை குறித்த கவலையில், வெளியில் சொல்ல முடியாத அநேக போராட்டங்களில் இருக்கிறேனே என்று எண்ணுகிற உங்களை இயேசு பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களின் மரித்து போன சூழ்நிலைகளிலிருந்து இன்று உயிர் பெறப் போகிறீர்கள். யார் மறந்தாலும், நம் தேவன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஒருபோதும் மறந்து போகவே மாட்டார். உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். அன்று காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மறக்காத தேவன், வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை மறக்காத தேவன், படுகுழியில் நிர்வாணமாய் தள்ளப்பட்ட யோசேப்பை மறக்காத தேவன் உங்களையும் என்னையும் மறப்பாரோ? உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் யாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற வேளையில் தாவீது ராஜாவை ராஜாவாக்கினது போல, ஆகாரின் சந்ததியை பெரிய ஜாதியாக்கினது போல, யோசேப்பை நாட்டின் அதிபதியாய் மாற்றினது போல, உங்களையும் ஆக்க வல்லவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிரியங்கள்

இஸ்ரவேலர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்கிற நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். பலிபிடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களினாலும் பல்லுகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனந்திரும்பவில்லை. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீக்குதரிசின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாசையிலே அர்மாகிதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பல்லோகத்தின் ஆலயத்துள்ள சிங்கசத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் ஜாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தாளந்து நிறையான பெரிய கல் மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தன. அந்த கல் மலையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். ஒரு மனிதனுக்கு தன் மனைவியோடு பேசி அவளுக்கு காரியங்களை புரிய வைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. எனவே அவனுக்கு தன் மனைவிக்கு காது செவிடாகிவிட்டதோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இதை அவளுக்கு தெரியாமல் சோதித்து பார்த்து விட வேண்டும் என்று அந்த மனிதன் யோசனை பண்ணினான். ஒரு நாள் அவன் ஒரு அறையில் சேரில் உட்கார்ந்து கொண்டான். அந்த அறையில் சற்று தூரத்தில் அவனுடைய மனைவி பின்புறம் திரும்பி நின்று கொண்டிருந்தாள். அந்த மனிதன் மிகவும் மெதுவாக, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். ஒரு பதிலும் வரவில்லை. சற்று பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு மீண்டும் அவன், நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். இந்த முறையும் அவனுக்கு பதில் இல்லை. இன்னும் சற்று அருகில் சென்று, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். மீண்டும் பதில் வரவே இல்லை. கடைசியாக அவன் தன் மனைவிக்கு பின்னால் மிக அருகில் நின்று கொண்டு, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். உடனே அவனுடைய மனைவிக்கு பயங்கர எரிச்சல் வந்தது. இதோடு, நான் 4 ஆம் என்று சொல்லிவிட்டேன் என்றாள். அப்பொழுதுதான் அவள் கணவனுக்கு விஷயம் புரிந்தது, தனக்குத்தான் காது கேட்கவில்லை என்று. ஆம், பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் அநேக சமயங்களில் நம்மிடம் குறைவுகளை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றவாளி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறினார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று கூறினார். ஒருமுறை இயேசு கிறிஸ்துவிடம் வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்றும் அந்த ஸ்திரீ மட்டுமே பாவி என்றும் எண்ணம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பதில் சொல்லும்படி ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்றார். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் இயேசு சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தாமல் அவளை மன்னித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அவளை அனுப்பி வைத்தார். ஆம், பிரியமானவர்களே, நம் குற்றங்களை உணராமல் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளும் வளரட்டும்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் GFAN FM நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
3: இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 51 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவுமுடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அதனால இங்கே தாவீது ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜபம்னா, இரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இப்போ நான் ஜபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம், எப்படியெல்லாம் ஜபித்தார்கள், அந்தந்த முறைகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்போ இரத்தப்பழி நீங்க நாம் ஜபிக்க வேண்டுமா? அது எங்கள் தாவீது தான் இரத்தப்பழி நீங்கள் ஜபிச்சார்னா நாம் ஏன் ஜபிக்கணும் அப்படின்னா, இல்லை என்பவன்ல, இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மேலும் இரத்தப்பழி சுமந்திருக்கிறது. அதனால் அந்த இரத்தப்பழி நீங்கும்படியாக நாம் ஜபிக்க வேண்டுமா? பாருங்கள், முதல் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது முதல் இரத்தப்பழி எங்கே வந்தது அப்படின்னாக்கா, ஆதியாகமம் புத்தகம் 14 பார்த்தீங்கன்னா, இந்த காயினையும் ஆபேலையும் ஆண்டவர் என்ன செய்ய காணிக்கை படைத்தாங்க. அதில் ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அதனால் காயின் வந்து தம்பி மேலே ரொம்ப ஆத்திரப்பட்டு அவனை என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். அதுதான் ஃபஸ்ட்டு மர்டர் நம்ம உலகத்தில் தோன்றின ஃபஸ்ட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் 4:10, அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், அழகாக சொல்கிறார் பாரு, அவங்க கொலை பண்ணி செத்துப்பிட்டான், அவனுடைய ரத்தம் அங்கே என்ன செய்தான், ஆண்டவர் சமூகத்தில் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்றார். அந்த ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அது அப்படின்றது தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி அடி தலையை வெட்டி, இப்போ இந்த மணிப்பூரில் பார்த்தா ஒருத்தருடைய தலையை வெட்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க, ஒரு இதில் சொருவி இருக்கிறாங்க. அப்படி இரத்தப்பழிக்கு அஞ்சாத மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய தேசத்தில் அது சாபத்தை கொண்டு வரும். அந்த இரத்தப்பழி வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்பம் குடும்பமாக, அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கு அது சாபத்தை கொண்டு வரும்ன்று அறியாமல் இருக்கிறாங்க. அவனுடைய பக்தி அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, இரத்தம் சிந்தனை அந்த இரத்தப்பழிக்கு ஆளாவா என்று. அன்பாளி, இதை சொல்லும்போது எனக்கு வந்து, இப்போ நம்ம எப்படி இரத்தப்பழிக்கு ஆளாயிருக்கிறோம் அப்படின்றத, நம்ம தேசத்தில் நடக்கிற இந்த அக்கிரமங்கள் எல்லாமே தேசத்தில் வசிகர்கள் மேலே தாங்க இருக்குது. அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், அழகாக 2000 முன்பாக தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. தோமா, ஆண்டுடைய சீஷன் தோமா, அவர் வந்து சுவிசேஷம் சொன்னார், நல்லது தான் செஞ்சார். மத வெறியனாக இருந்த ஒரு கயவன் என்ன செஞ்சான், அவரை கொலை பண்ணான், ஈட்டியால் குத்தி கொலை பண்ணான். இப்படி கொலை பண்ணி அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த ரத்தம் நம்ம மேலே சாபமாக நம்முடைய தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியாமலே இருக்கிறோம். அன்பால் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த இரத்தப்பழியை என் மேலும் என் தேசத்து மேலும் என் தேசத்தின் மக்களிலிருந்தும் என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சாதான் அந்த இரத்தப்பழி நீங்கும். உண்மையிலே அந்த தோமா, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நான் போயிருந்தேன், 2 தங்கி அந்த நைட்டை ஜோம் பண்ணுறதுக்காக போயிருக்கும் பொழுது, அங்கே அதிகாலையில் 4 நான் அந்த கோயிலுக்குள்ளார ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கோயில் உள்ளார அப்போ அங்கே இருந்த கோயில் பிள்ளை அவர் வந்து என்ன செஞ்சார், எங்கேருந்து வரீங்க அப்படி பேச்சு கொடுத்துட்டு அந்த கோயிலில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்தார். அப்போ அந்த சிலுவையை பற்றி சொன்னார். அந்த செந்தாமஸ் மவுண்ட்டில் தோமா கையாலே செய்த சிலுவை அங்கே இருக்கிறது. அது ரெண்டே ரெண்டு சிலுவை தான் செஞ்சாராம். ஒன்று கோவாவில் இருக்குது, ஒன்று சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையில் இருக்குது அப்படின்னார். இந்த சிலுவையினுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா அப்படின்னார். என்ன அப்படின்னு, இதை தூரத்திலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஜீசஸுடைய முகம் அதில் தெரியும் அப்படின்னார். அந்த சிலுவையில் வந்து ஏசாண்டருடைய மூஞ்சி தெரியுதுங்க. தூரத்தில் கிட்டே வந்து பார்த்தா அது சிலுவை, எட்டிருந்து பார்த்தாக்கா அது வந்து ஆண்டருடைய முகத்தை அப்படியே வடிவமைச்சிருக்கிறார் தோமா. அடுத்து என்ன சொன்னார்னா, எனக்கு அடுத்த காரியம் தான் அதிர்ச்சியை உண்டு ஒன்று. இது வந்து இந்த சிலுவை வந்து குருதி சிந்தும் சிலுவை அப்படின்னு சொன்னார். குருதி சிந்தும் சிலுவைனார். அது என்னங்க குருதி சிந்தும் சிலுவைன்னா, தோமா என்னைக்கு உயிர் விட்டாரோ அன்னைய நாளில் ஒவ்வொரு வருஷமும் அந்த சிலுவையிலிருந்து ரத்தம் வெளிப்படுகிறது. வெள்ளை துணியால் ஒத்தி எடுத்தாக்கா வெள்ளை துணி அப்படியே சிவப்பாக இருக்கும், சிவப்பு டாட் டாட்டாக வந்திருக்கும். அப்போ இன்னைய வரைக்கும் இத்தனை வருஷமாக அந்த சிலுவையிலேருந்து அந்த ரத்தம், பச்சை ரத்தம் என்ன செய்தான், குருதியை சிந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னார். அதனுடைய காரியத்தை சொன்னார். இந்த வெள்ளைக்கால காலத்தில் தான் இந்த கோயிலை கட்டினாங்க. அப்போ இது வந்து காடாயிடுச்சு, ரத்தம் சிந்தி அவர் சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாரும் வந்து எதுவும் பண்ணலை. அப்புறம் வெள்ளைக்காரங்காலத்தில் இதை தோண்டும் போது இந்த இடத்துல தோமா உயிர் விட்ட இடத்துல அவர் வந்து ஏதோ தோண்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு மண்மேடாக இருந்த தோண்டியிருக்கும்போது, மண்மேடை தோண்டும்போது இந்த சிலுவை தட்டுப்பட்டது. இந்த சிலுவையை எடுத்து பார்த்தாக்கா அந்த சிலுவையில் பச்சை ரத்தம் அப்படியே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்போ அவர் உயிர் விட்டார், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த சிலுவையில் அப்படியே அவர் அந்த சிலுவையில் வச்சு அவர் முட்டி போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி வந்து அவரை குத்தின அந்த கயவன் என்ன செஞ்சான், மதவெறி பிடித்த அந்த நாய் என்ன செஞ்சது, குத்துச்சு. அந்த மதவெறி பிடித்தவன் வந்து குத்தும்போது அந்த சிலுவையிலே அப்படியே உயிரை விட்டுட்டார். அந்த ரத்தம் ஃபுல்லாக சிலுவையில் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அது அப்படியே அந்த சிலுவை என்ன செஞ்சுது, மண்மேடாக மாறி அப்படியே அதை யாரும் பராமரிக்கிறதுனால விட்டாச்சு. வெள்ளக்காரங்காலத்தில் அதை தோண்டி எடுக்கும்போது அப்போ ஆங்கிலேயர் வந்து அவங்க தான் கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலை. அந்த சிலுவை வச்சு ஆங்கிலேயர் தான் கட்டியிருக்கிறாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த சிலுவையில் அந்த பச்சை ரத்தம் காணப்பட்டதான். அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு கிடச்சிட்டு அந்த சிலுவை வச்சு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் வருஷா வருஷம் அந்த டேட்டில் அவர் உயிர் விட்ட அந்த தினத்தில் அந்த சிலுவையிலிருந்து குருதி சிந்தப்படுகிறது. அதை துணியால் அப்படி ஒத்தி எடுக்கும்பொழுது சிவப்பு ரத்தம் அதில் படுகிறது என்று அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்போ இந்த இரத்தப்பழி இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி அது என்ன செஞ்சிட்ருக்குது, பேசிகிட்ருக்குதா இல்லையா? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்டவருடைய சீசன் சிந்தன ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இரத்தப்பழிக்கு ஆளாகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஜெபிக்கணும். அன்பாவில் இன்னைக்கு எத்தனை பேர் அபாஷன் பண்ணுகிறார்கள், அதெல்லாம் இரத்தப்பழி. இன்னைக்கு பிள்ளை வேண்டாம்னா இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அபாஷன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அது பெரிய பாவம். எனக்கு ஆண்டவர் பேசினார், என்னுடைய பாவத்தையெல்லாம் நான் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது உம்முடைய ஆண்டவர்கிட்ட என்னுடைய பாவத்தை நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னுடைய நான் செஞ்ச பாவத்தை கொஞ்சம் எனக்கு நினைவுபடுத்துங்கன்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்கா 1:18 வழக்காடும் வாருங்கள், ஏசியா 1:18 கர்த்தர் உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போலும் வெண்மையாக்குவேன், அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் அப்படின்னார். இது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இரத்தாம்பர சிவப்பு அப்படின்னாக்கா, அப்போ தான் நான் ஆண்டவரை அறியாத முன்னாடி ஒரு குழந்தையை நான் எங்களுக்கு நாங்கள் அபாஷன் பண்ணது ஞாபகப்படுத்தினார், அதை நான் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணேன். அன்பாவில்லையே, அப்போ பாருங்கள் இன்றைக்கி நம்ம எப்படியாக நம்முடைய ரத்தம் எப்படியாக நம்ம சிந்தப்படுகிறது, அந்த இரத்தப்பழிக்கு நாம் ஆளாகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தார். அவர் என்ன பாவம் செஞ்சீங்க ஜோம் பண்ணுங்கன்னா, ஏழை அப்பாவினுடைய ரத்தம் உன் வஸ்திரத்தின் ஓரத்தில் காணப்படுகிறதுன்னார் எரேமியாவில். எரேமியா 2:34 ஆண்டு பேசினார். அப்போ எல்லா பாவத்தையும் காட்டினார். இந்த ஏழை அப்பாவினுடைய உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றம் இல்லாத ஏழை ஆத்துமாவின் ரத்தம் காணப்படுகிறது அப்படின்னார். காணப்படுகிறதுன்னு ப்ரெசன்டென்ஸில் பேசினார். அப்போ தான் அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க ரத்தம் காணப்படுதுன்னு சொல்கிறார், யாரையாவது ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா, ஐயோ நான் யாரையும் அடித்தது இல்லைங்க, நான் வாத்தியாருங்க அப்படி என் ஒய்ஃபை கூட அடித்தது இல்லை அப்படின்னார். இல்லை போய் தனியாக ஜோம் பண்ணுங்கள், ஆண்டர் உங்கள் பாவத்தை காட்டுவார் அப்படின்னு. போய் தனியாக ஜோம் பண்ணும்போது 10 நிமிஷம் சென்று அவர் வீல்னு கத்துறாரு, பிரதர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஸ்கூலில் ஒரு பையனை நான் முழுங்க குச்சால் அடிச்சுட்டு அதில் கண் இருந்தது, அவன் மண்டையில் பொத்துக்கிட்டு அந்த குச்சை நான் எடுத்த உடனே பீச்சிக்கிட்டு வந்து ரத்தம் என் மேலே அடிச்சுது, என்னுடைய ஷர்ட்லாம் நனைஞ்சு போச்சு. அதன் பிறகு அவங்க அப்பா அவனுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். வீட்டில் போயிட்டு அவன் அப்பா அம்மா எல்லாம் ஊரே திறந்து வந்து போச்சு, என்னை ரூமில் போட்டு சாத்திட்டாங்க. அந்த வாத்தியாரை இட்டுட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, இந்த பையன் தப்பே பண்ணல, இந்த தப்பு பண்ணாத பையனை இவர் அடிச்சிட்டாரு அப்படின்னோடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்களாம், ஹெட் மாஸ்டர் மற்ற வாத்தியாரங்கள்லாம் இல்லை இல்லை உன் பையன் தான் தப்பு பண்ணால் அதனால தான் எங்கள் வாத்தியார் அடித்தார் அப்படின்னு சொல்லி அப்படியே பழியை அவன் மேலே திருப்பிட்டான். ஆனால் அந்த பையன் தப்பே பண்ணல, அன்றைக்கி இவர் அடித்த உடனே அடுத்த பையனை சொல்லிட்டான், சார் இவன் தப்பு பண்ணல சார், இவன் தான் சார் தப்பு பண்ணான், ஹே இவன் தான்டா தப்பு பண்ணான்னு இவர் என்ன செஞ்சிட்டார், அவன் மேலே பழிய வச்சார். இப்போ ஏழை அப்பாவினுடைய ரத்தம், குற்றமில்லாத ஏழை அப்பாவினுடைய ரத்தம், இதை படிக்கும்போது எனக்கெல்லாம் சிரித்து போச்சுங்க. இன்னைய வரைக்கும் உன் சட்டையில் காணப்படுதுன்னு சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ அந்த ரத்த பழிக்கு அவர் ஆளாயிருப்பார். இன்றைக்கி நிறைய பேருங்க இன்றைக்கி அதுதான் இதெல்லாம் தான் நமக்கு சாபமாகி வருகிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு நிலத்தில் ஒருத்தர் ஒரு பொண்ணை கர்ப்பிச்சு கொலை பண்ணி என்ன செஞ்சிட்டார், கிணத்துல போட்டார் தற்கொலை மாதிரி. அந்த நிலமே உருப்படாத போயிடுச்சு, அந்த தலைமுறை தலைமுறையே அந்த சாபம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த குடும்பத்தில். அதனால இன்றைக்கி இப்படிப்பட்ட சாபத்திலேருந்து நாம் விடுதலை அடைய இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த ரத்த பழிக்கு நீங்களாக்கி என்னை விடுதலை செய்யும். இன்றைக்கி நம்ம தேசத்து மேலே ரத்தப்பழி இருக்கிறதுங்க, இந்திய தேசத்து மேலே தோமாசிந்தன ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தப்பழி நீங்களாக நம்ம ஜெபிக்கணும். இதை சொல்லும்போது எனக்கு ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த செங்கடலை கலந்து போகும்போது ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து திசை தப்பி போனாங்களாம். அது ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே போயிட்டாங்க போல இருக்குது. அந்த ஆதிவாசிகள் அந்த காட்டுவாசிகள் அவங்கள பார்த்து அந்த யூதர்களை பார்த்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் உள்ளார நுழையணும்னா எங்கள்கிட்ட எங்களோடு ரத்த உடன்படிக்கை பண்ணணும்னு சொன்னாங்களாம். அன்பால் அந்த ரத்த உடன்படிக்கையை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, யூதர்கள் ஆப்பிரிக்கன்காரங்க அவங்க கையை வலது கையை இடது கையை கீச்சுப்பாங்க, யூதன் அவனுடைய வலது இடது கையை கீச்சு ரெண்டு கையும் வச்சு இந்த ரெண்டுத்தையும் அப்படி கிராஸ் மாதிரி வச்சு ரத்த உடன்படிக்கை பண்ணுவாங்களாம். அது பேர் ரத்த உடன்படிக்கைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவங்களை சண்டை போட மாட்டாங்க, அவங்கள தன்னுடைய ஜனமாக ஏற்றுப்பாங்களாம். அந்த ஆப்பிரிக்கா தேசத்து மக்கள் யூதர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இரத்த உடன்படிக்கை எப்போ யூதர்கள் பண்ணாங்களோ அந்த ஆப்பிரிக்கன் மக்கள் இடத்துல, அதுலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு சாபம் வந்துச்சாங்க. சாபம் வந்து எல்லாருக்கும் வியாதி, அற்பாயுசில் போகிறது, வறுமை, பஞ்சம், ஐயோ பயங்கரமாக இருந்தது. அந்த நாட்டே ஆட்டி அழகழிச்சு தான். அப்போ மூன்று புதர் மனிதர்கள்னு சொல்கிறாங்க, இது வரலாறுல இருக்குது, ஆப்பிரிக்கானுடைய வரலாறுல இருக்குது. மூன்று புதர் மனிதர்கள் அப்படின்றாங்க, அவங்க பேர் புதர் மனிதர்கள் தான் சொல்கிறாங்க, யாருன்னே தெரியாது, பேரே தெரியாது. அவன் வந்து என்ன செஞ்சாங்களாம், இந்த ஏன் ஆப்பிரிக்கா தேசத்தில் சாபம் வந்திருக்குது, இன்ன வரைக்கும் உருப்படாத இருக்குது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக, வெறும் வியாதி, காயலா, மரணம் இப்படிலாம் இருக்குது, வறுமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த லைப்ரரி அடுத்தது மியூசியம் இதெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த மூணு வாலிபர்கள். அப்போ பண்ணும்போது தான் ஒரு லைப்ரரியில் இப்படியாக அந்த ஆப்பிரிக்கானுடைய வரலாற்றில் இப்படி யூதர்கள் உள்ள நோஞ்சோடனே அவங்க ரத்த உடன்படிக்கை பண்ணார்கள் இத்தனை இந்த அந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அந்த புது அந்த இதை எழுதி படிச்சிட்டாங்க. பார்த்தா அதிலிருந்து தான் இவங்களுக்கு அந்த சாபம் வந்தது. அப்போ அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணதுனால அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணதுனால அந்த சாபம் வந்ததுன்றதை அறிஞ்சிக்கிட்டு அவங்க என்ன செய்யணும், அந்த புதர் மனிதர்கள் போய் புதரில் போய் தான் மறைவிடத்தில் போய் தான் மூணு மலை இருக்குமா, அந்த மூணு மலையில் தான் விக்கிரகாராதனை பண்ணுற ஒரு பூசாரிகள், மூணு பூசாரிகள் வந்து அந்த தேசத்தையே பாழ்பிடித்து பில்லு சூனியம் வைத்து கொண்டு காசை பிடுங்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாங்களாம். அந்த மூணு மலைக்கு கீழே உள்ள புதரில் போய் இவங்க மூணு பேரும் ஜெபிச்சாங்களாம், ஜெபிச்சாங்களாம், பல நாட்கள் ஜெபித்தாங்களாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம், மழை பயங்கர பெஞ்ச அந்த நைட்டில் மின்னல் வந்து தாக்கி அந்த மூணு மலையில் இருந்த உயர்ந்த அந்த மலை மேலே இருந்த அந்த டெம்பிள் கோயில்கள் எல்லாம் அந்த எல்லாம் செதறுண்டு போய் அந்த கட்டடெல்லாம் உழுந்து அந்த மூணு பூசாரி ஒரே டைமில் செத்து போனாங்களாம் அந்த மந்திரவாதிகள். அவன் செத்து அந்த காரியங்களெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த நாட்டுக்கு பெரிய சுவிசேஷ ஆசீர்வாதம் வந்துச்சு. அந்த நாடு இன்றைக்கி கிறிஸ்தவ நாடாக மாறி இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. மரணம் நின்றுச்சு, எல்லாமே நின்றுச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்த இரத்த உடன்படிக்கையினால் சாபம் அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள் அந்த அதுக்கப்புறம் அந்த புதல் மனிதர்களை காணாம். அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்கள பற்றி எழுதவே இல்லை, அவங்க எங்கே மறைஞ்சாங்கன்னு தெரியலன்றான். அப்போ ஒவ்வொரு தேசத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அநேக ரத்தம் சிந்திருக்கிறார்கள் அப்பாவிகள். அப்படிப்பட்ட அந்த இரத்த பழிக்கு ஆளாகி இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில். அதிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தோமாயினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்து மக்கள் இன்றைக்கி எத்தனையோ விதத்தில் அநியாயமாக ஒவ்வொருத்தரை கொலை பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் ஊரில் அந்த கொலை வெறி ரத்த வெறி பிடித்த மனிதர்கள் இன்றைக்கி அநேகரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாமே அந்த ரத்தப்பழி என்னை விட்டு, எங்களை விட்டு, எங்கள் தேசத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு, இந்தியாவை விட்டு ஆண்டவரே நீர் நீக்கும்படியாக உம்முடைய கிருபையை ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தரும் ரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள நாம் அந்த இரத்தப்பழியிலிருந்து நம்ம விடுதலையாக ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த இரத்தப்பழிக்காக நம்ம ஜெபிப்போம், இரத்தப்பழி நீங்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும். ஆண்டவரே, எங்கள் தேசத்து மேலே, எங்கள் மேலே ஆண்டவரே இந்த இரத்தப்பழி தானாகவே சுமந்திருக்கு. ஆண்டவரே, இந்த இரத்தப்பழியிலிருந்து நானும் நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இரத்தப்பழியை அறிக்கையிட்டு ஆண்டவரே, எங்கள் தேசத்து மேலே அந்த இரத்தப்பழி இருக்கிறது. அந்த இரத்தப்பழியை நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. எப்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே ஆபேலுடைய இரத்தம் ஆண்டவரே உம்முடைய என்னை நோக்கி கூப்பிடுகிறது பூமியிலேருந்து சொன்னீங்க. அதே போல் ஏழை அப்பாவிகளுடைய ரத்தம் எத்தனை பேர் இன்றைக்கி சிந்திருக்கிறாங்க. இந்த மணிப்பூரில் எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு ஆண்டவரே. அந்த மணிப்பூர் ஆண்டவரே ரத்தத்தினால ஆண்டவரே சாபத்தை வரிவித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. மக்கள் அறியாமையில் பக்தின்ற வெறியில் ஆண்டவரே அவங்க பக்தி ரத்தத்தை சிந்த சொல்லுது. ஆனால் உம்முடைய பக்தி ஆண்டவரே ரத்தம் சிந்தப்பட்டவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுது ஆண்டவரே. இந்த இரத்தப்பழிக்கு ஆண்டவரே ஆளாகாதபடிக்கு, எங்கள் இந்திய தேசம் ஆளாகாதபடிக்கு ஆண்டவரே இந்திய தேசத்தை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திய மக்களை ஆண்டவரே கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னையும் எங்களையும் அந்த இரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு எங்களை ஆண்டவரே விடுதலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை அபாஷன் ஆண்டவரே எத்தனை கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து அவர்களையும் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அந்த இரத்தப்பழிக்கு ஆளாகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே என் மேலே, எங்கள் மேலே, குடும்பத்து மேலே ஆண்டவரே, எங்கள் சபையார் மேலே, எங்கள் தமிழ்நாட்டு மேலே இருக்கிற எல்லா இரத்தப்பழியும் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிறீங்க, நீங்க போகிறீங்க, அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் அண்ட்.

கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிருபை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே கிருபையின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. கிரியைகள் சார்ந்ததல்ல, கிருபையை சார்ந்தது. ஆனால் இந்த கிருபையை குறித்து இன்றைக்கு மிக அதிகமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மிக அதிகமான தவறாக வியாக்கியானப்படுதலும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் பேர் தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து கிரியை பிரசங்கிகள், அதை லா ப்ரீச்சர்ஸ். நாங்கள் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ், அவங்க லா ப்ரீச்சர்ஸ். அப்போ இந்த கிருபை குறித்து இவங்க வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யதார்த்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபை குறித்து அளவுக்கு அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் கிருபையின் அடிப்படையை புரிஞ்சிக்கல. அந்த கிருபை அவங்க

எடுத்துக்கிறது கிடையாது. இது என்ன கிருபை, என்னுடைய நல்ல கிரியைகளை சார்ந்தல்ல, ஆண்டவர் கிருபை, நான் அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்ததுனால இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கிறதில்ல. ஆனால் இது ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இனி தேவனுக்கு முன்பாக ஒரு உயர்தரகமான வாழ்க்கையை வாழ தேவையில்லை, சாதாரணமாக முடிஞ்சளவு வாழ்ந்தா போதும் அப்படி நினைக்கிற தவறு. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுக்கிற ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த தகுதியை பெற்றவன் தகுதிக்கேற்றபடி செயல்படுவதற்கும் அவன் உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து பிலிப்பியர் 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. அப்போ கிருபை என்பது வெறும் தகுதியை தருகிறது மட்டுமல்ல, அந்த தகுதிக்கேற்றபடி செயல்பட வைக்கிறது. அதனால் இது கிருபையின் காலம், நான் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் வந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல நீதி, பொறுமை, தாழ்மை, உண்மை, அது இது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் கிருபை வழங்குகிறார், அது எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவ்விதமாக நினைக்கக்கூடாது. குறைவுகள் இருந்த ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், ஆனால் அந்த குறைவுகளை உணர்ந்து நிறைவாக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், சேர்ப்பார். அதே நேரத்தில் நாம் குறைவுகளோடு சாதாரண நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நம்மை சாட்சியாக வாழ அழைத்திருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கேற்றபடி நான் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபையை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை பயன்படுத்தவில்லை என்ற அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு சாதாரணமாக வாழ்கிறோம், அப்படி ஒன்றும் பெருசாக அதாவது இப்படித்தான் வாழ்வேன், அப்படித்தான் வாழ வேண்டும், நிறைய போதைகள்லாம் இருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிசுத்தமான, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் நீ குறைவாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, அப்போது அதுக்கு பிறகு உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எதை நீ இழக்க மாட்டே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சாதாரணமாக இருந்தாலும் நீ ஒன்றை இழக்க மாட்டாய். அதுக்கு சிலர் சொல்ல நியாயம் என்னன்னு சொன்னால், நீ பாவியாக இருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால் அதுக்கு பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டாட, பாவி பாவம் பண்ணிட்டியா, அதனால் ரட்சிப்பை எடுத்துருவேன்னு அவர் எடுத்துக்க மாட்டார், ரட்சிப்பு போகாது. ஏன்னா பாவியாக இருக்கிற வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டும் உனக்கு கிடையாது, ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அப்போத்தானே உன்னை தேர்ந்து கொண்டார், அதனால் இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால நீ உன்னை இழக்க போகிறதில்ல. இது ஒரு தவறான வாதம். உதாரணமாக ஒரு பைக்கு கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன அழைப்பு கொடுக்குற, நீ பைலட்டாக வாங்கிறார், ஃப்ளைட் ஓட்டவா அப்படிங்கிறார். இவருக்கு பைக்கை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அப்போ பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாத காலத்தில் இவர் பைலட் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் பைலட் ஆன பிறகு இவர் ஃப்ளைட்டை சரியாக ஓட்டலை, இவருக்கு ஃப்ளைட் ஓட்டவே தெரியலை. இப்போது இவரை அழைத்தவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இவர் பைக்கு கூட ஓட்ட தெரியாத அந்த தகுதி இன்மையினாலும் இவரை பைலட்டாக வச்சு தேர்ந்து கொண்டோம். அதனால் இப்போ அவர் வந்து அந்த சரியாக ஃப்ளைட்டை ஓட்டலைங்கிறத ஒரு தகுதி குறை எடுத்துக்க வேண்டாம், அப்படி சொல்ல முடியுமா? அதாவது பைக்கை ஓட்ட தெரியாதவனாக இருந்தது வேற மேட்ரு, ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பைலட்டாக மாட்டினா வெறும் பைலட்டுங்கிற போர்டில் இருக்கிறதில்ல, நேமில் இருக்கிறதில்ல, நீ உன்னை பைலட் ஆக்கணும், உன்னை ஃப்ளைட்டை ஓட்ட வைக்கணும், நீ ஃப்ளைட்டை திறமையை ஓட்டணும். அப்போ அதுபோல் பாவியாக இருக்கிற பொழுது எதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டோம்னா கிருபையை பயன்படுத்தி பரிசுத்தவானாக மாறுறதுக்கு. அப்போஸ்தலன் நடவடிக்கை 1:8 என்ன பார்க்குறோம், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். மறுபடியும் பாவியாக இருக்கிறதா, இல்லை, சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறனா பாவியாக இருந்தீங்க. பாவியாக இருக்கிறவங்கள உங்களை தேர்ந்து கொள்வது எந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடையாது, எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஆனால் ஐ ஹவ் சோசன் யூ. ஆனால் சோஸ் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, எஸ் கிவன் அஸ் அ ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்தாவின் மூலம் நாம் பலப்படுகிறோம், பலப்பட்டு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு பாவியாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, தப்பு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இதனால் ஒன்றும் இழக்கப் போகுதுன்னு சொன்னால், பைக் ஓட்ட தெரியாமல் இருந்த வேலைதானே உன்னை பைலட்டாக தேர்ந்தெடுத்தார், அதனால் நீ ஃப்ளைட்டு ஓட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார், இவ்விதமாக நம்ம ஒரு வார்த்தை முன்னேற்றோம் சொன்னால் அது ஒரு ஃபூலிஷ் டாக். எனவே இன்றைக்கு கிருபையை குறித்த தவறான போதனைகள் கிருபை பிரசங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது.

0: குறித்து ஒரு தப்பிதமான புரிந்து கொள்ளுதல்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, இப்போ வந்து ஆவிக்குரியவர்கள் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்கிட்ட வந்து கிரியைகளை பற்றி பேசலாமா? அதாவது நீ இந்த நிருபங்கள்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு நிறைய காரியங்களும் பவுல் பேதுரு யோவான் போனவங்கள சொல்கிறத நம்ம எல்லா நிருபங்களையும் பார்க்குறோம். அதாவது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்போ பவுல் எழுதுகிற பொழுது தீர்த்து எழுதுகிற பொழுது நீ நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும், நீ நற்கிரிகளை என்ன செய்ய மாதிரியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நற்கிரிகள் செய்ய பழகட்டும், நற்கிரிகள் செய்யலை முன்மாதிரியாக இருக்கட்டும் இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரியை செய்ய சொல்லத்தானே செய்கிறாங்க. அன்பாகிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் கிரியை கிரியை இதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இல்லை, கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் செய்யணும். சபைகளில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லத்தவனா தான் கிரியைகள். ஆனால் அந்த கிரியைகள் மாம்சத்திலிருந்து ஏற்படக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபையிலிருந்து உருவாகணும். கிருபையை சார்ந்து கிரியைகள் செய்யணும். அதனால் நம்ம இப்போ வந்து இப்போ பழைய ஏற்பாடு தான் கிரியைகள், இதை செய்வாய் அதை செய்வாய் அப்படி செய்வாய் இப்படி செய்வாய், புதிய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது. நாம் அப்படியே வர வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆரம் நடத்த வேண்டியது, நல்லா வந்து டான்ஸ் பண்ண வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அவ்வளோ அவ்வளோ போதும். இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றி பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் பேசணும். அது கிரியைகள் தான், தே ஆர் டீட்ஸ், தே ஆர் ஒர்க்ஸ். ஆனால் அந்த கிரியைகளை மனிதன் சுயம் சார்ந்து மாம்ச சார்ந்து செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தின் மூலமாக தேவாவின் பலத்தின் மூலமாக கிருபையை சார்ந்து செய்யணும். ஏன்னா அந்த கிருபையை சார்ந்து செயல்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆக இப்போல்லாம் கிரியை தேவை கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் இவ்விதமாக வாழ வேண்டும் அவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிறீங்க. இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு யாக்கோபு 2:20 நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நடத்தணும்னா நம்ம கிருபையை பெற்றால் அந்த கிருபையை பெற்றதற்கு அடையாளமாக சான்றாக நாம் கிரியை செய்யணும். அப்போ அந்த கிரியைகளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும்னு சொல்லணும். சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகமாக தேவ ஐக்கியத்தை சொல்லணும், தேவ கிருபை சொல்லணும், தேவ ஆவியினால் நடத்தப்பட சொல்லணும். வெறுமனே அவங்கள வந்து மோசை பிரசங்கித்த மாதிரி பிரசங்கக்கூடாது. நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்த முயற்சியிலேயே அவ்விதமாக செயல்படுவதற்கு அவங்கள தூண்டக்கூடாது. மற்றபடி புதிய பாட்டிலும் கிரியைகள் பிரசங்கப்பட வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல மாம்சீக கிரியை இல்லை, தேவன் அளித்த கிருபை சார்ந்து, தேவன் அளித்த ஐக்கியத்தை சார்ந்து, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை சார்ந்து, அந்த மாதிரி சார்ந்த கிரியைகள் அவசியம். இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அந்த கிருபை சார்ந்து நிறைய விடத்தில் ஒரு தவறான ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அடிக்கடி எழும்புகிற ஒரு வாதம்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வாழ்கிற பொழுது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழலை, அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, தேவனை உடையவன்னு சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் அப்படி ஒன்றும் பரிசுத்தமாகவோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த மாதிரி இல்லை, இப்போ இவர் பரலோகம் போவாரா? அதுக்கு சிலர் சொல்லுகிற பதிலுன்னா அவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார். இப்போது அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இங்கே வாழ்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய கிரியைகளோடு ஆவிக்குரிய செயல்பட வாழலையே, எப்படி பரலோகத்துக்கு போவார்ன்னு கேட்டால், இல்லை அவர் ரட்சிக்கப்பட்டார்னா போயிடுவார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார செய்யலையே அதன் அடிப்படையில் அவர் போயிடுவார். உண்மைதான், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய கிரியைகளை சார்ந்த செயல்பாடல்ல. பரலோகத்துக்கு போகிற வேலை நீ என்ன கிரி செய்யிருக்க என்ன கிரி செய்யிருக்க என்ன கிரி செய்யிருக்கிற அது கேட்கப்பட மாட்டாது. அதனால் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் அந்த கிரியின் அடிப்படையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதினா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போது குமாரனுக்குள்ள தான் நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் கொலோசியர் 3:3 2-3 வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஜீவன் அவர்கள் மறைந்திருக்கு. பரலோகம் போகிறதுக்கு என்ன வேணுங்க? பரலோகத்தில் போய் நீ அதை செய்தியே இதை செய்தி அப்படி செய்தி இப்படி செய்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் போனால் என்ன, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோடு போகணும். நான் சாகிறவையில், நான் ஜட்ஜ்மெண்ட்டைக்கு முன்னாடி போகிறவில்ல, கிறிஸ்து என்னோட இருந்தால் நான் பரலோகம் போவேன். அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய தகுதி. ஆனால் இவர் வாழ்கிற வெள்ள ஒன்றும் ரட்சிப்பு கேட்ட வாழ்க்கையை வாழல, ஒரு பரிசுத்தம் வாழலை. ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதா சொல்கிறாரு, இவர் பரலோகம் போவாரா? நிறைய பேர் என்ன சொல்கிறோம், இல்லை அவர் கிருபை தாங்க, அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்னா அப்படி போயிடுவார், என்ன தப்பு பண்ணாலும் சரி தவறு பண்ணாலும் சரி பாவம் பண்ணால் போயிடுவார். இல்லைங்க, கிறிஸ்து அவரோட இருந்தால் தான் அவர் போவார். கிறிஸ்து அவரோட இருந்தால் அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2:5 என்ன சொல்ல, ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து அவனுக்குள்ள நற்கிரிகளை ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்ற வேலை இவன் கிறிஸ்துவோடு இருந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நற்கிரிகளை உடையவனாக இருந்துதான். இவங்க என்ன பண்ணுறானே, கிருபை கிருபை கிருபை அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நாம் ஆண்டவரை பற்றி சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் சரிதான், நமக்கு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும், நம்முடைய தகுதிகளும் கிடையாது. அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடற, நம்முடைய பரிபூர்ணம் கிடையாது, நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய உண்மை கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆனால் அவருடையவைகள் எல்லாம் என் வழியாக வெளிப்பட வேண்டுமே, அதான சாட்சி வாழ்க்கை. அப்பொழுதுதான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். அப்ப என்னிடத்துல நற்கிரியைகளை தொடங்கின அவர் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்துல நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை அதற்கு ஏற்றபடிதான் இருக்கும். எனவே கிருபை என்பது ஏதோ முற்காலத்தை மாதிரி கிடையாது. ஆண்டவர் இப்போ வந்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, எப்படி சாதாரணமா இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கிருபை என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. தகுதிப்படுத்துவது மட்டுமல்ல, தகுதிப்படுத்தி நம்மை அதற்கேற்ற விதம் வாழ வைக்கிறது. பைக் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிருபை பெற்றுக்கிறோம் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஃப்ளைட் ஓட்டணும் எப்படி? அதற்கு தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தாய் கொடுக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. நாம் கிருபை பெற்றால் முன்னரை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். எனவே கிருபை என்பது நம்மிடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகிறதில்ல, அவர் அதிகமாக நம்மிடத்தில் மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள். பிதாவை மகிமைப்படுத்தவன் ஆண்டவர் சின்ன வசனத்தை யோவான் 15:8 வாசிக்கிறீங்க. எனவே நமக்கு அறகுறை கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுக்கிறது. எனவே கிருபையை குறித்த தவறான போதனைகளும் தவறான வியாக்கியங்களும் மறிந்து போன அந்த காலகட்டத்திலே இந்த கிருபை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை

கண்ணன் சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த அந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9. மிகவும் புத்தி கூர்மையும் சுறுசுறுப்புமான ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய வேகமும் விவேகமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். பிறவியிலேயே அவனுக்கு அப்படி ஒரு திறமை அமைந்திருந்தது. அவன் ஒரு கல்லூரியில் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய குழுவில் இணைந்து இன்னும் அநேக மாணவர்களும் ப்ராஜெக்ட் செய்தனர். தன்னை போலவே மற்றவர்களும் வேகமாக தங்கள் வேலைகளை செய்து முடித்துவிட வேண்டும் என்று அவன் அவசரப்படுத்துவான். அவனுடைய குழுவில் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நிதானமாகவும் மிகவும் மெதுவாகவும் தான் தன் வேலைகளை செய்வான். ஆகவே அந்த ஒட்டுமொத்த குழுவும் தங்கள் ப்ராஜெக்டை செய்து முடிக்க காலதாமதமானது. இவனுடைய நிதானமான வேலையை பார்க்க சகிக்க மாட்டாத அந்த வாலிபன், நீ இயேசுவின் 2 வருகையை விட மிகவும் மெதுவாக வேலை செய்கிறாய் என்று கேலி செய்தான். பிரியமானவர்களே, இவனைப் போலவே இன்னும் பலரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பேதுரு கூறின தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே இருக்கின்றனர். எப்படியெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்பார்கள். இந்த பரியாசக்காரனைப் போலவே இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை காலதாமதமாவதை குறித்து பரிகசிக்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கிறதில்லை. கிருபையுள்ள தேவன் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை தாமதிக்கிறது. பிதா தமது ஆதீனத்தில் வைத்திருக்கிற வேலைகளை அறிவது நமக்கு அடுத்ததல்ல. நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் நினைக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒருவேளை தாமதிப்பதை போல தெரிந்தாலும் மனிதர்களை இவ்வுலகில் இருந்து பிரிக்கும் மரணம் தாமதிப்பதில்லை. எந்த வயதினரையும் மரணம் சந்திக்கிறது. வியாதிப்பட்டவர்களும் மறிக்கிறார்கள், மிகவும் ஆரோக்கியமாய் இருந்தவர்களும் திடீரென மறிக்கின்றனர், வாலிபர்களும் மறிக்கிறார்கள், வயோதிபர்களும் மறிக்கிறார்கள். மனிதர்களை திடீர் திடீரென மரணம் சந்திப்பதால் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும். மனம் போல வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் அதற்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று யார் சொல்லக்கூடும்? இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆகையால் நான் இன்று மரித்தால் என்னுடைய நித்தியத்தை எங்கே செலவு செய்வேன் என்ற கேள்வி நம் மனதை விட்டு ஒரு நாளும் நீங்கக்கூடாது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசனங்கள் வேகமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவர் சீக்கிரமாய் வருவார். நாமும் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.